நேரம் காலை 5:33, விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியிலேயே பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நேர்களே, அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்க உங்களுடன் ஆர்ஜே ஹேமா. உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே கண்ணன்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மிக முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6:02:50. இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கும் தன்மையன், அதனால் யாவையுமாய் இருப்பவர். ஒளியும் இருளும் அவனின்றி இன்மை, அதனால் சோதியனே தன்னிருளே என்று பாடி பரவசமடைகின்றனர் அவரை பாடி புகழும் அன்பு கொண்ட ஆன்றோர் பெருமக்கள். அவர்கள் வழியே நாமும் இறைவன் புகழ் பாடுவோம்.
2: அருள்மணி மாலை
1: நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலை. பாடலை எழுதியுள்ளார் உளுந்தூர்பேட்டை சண்முகம். பாடலுக்கு இசை டி.பி. ராமச்சந்திரன்.

நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதி அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் பணிந்தின் புற்றோம். நாம் கேட்ட அந்த பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில் ஒலித்தது. பாடலை எழுதியிருந்தார் இளங்கு அடிகள். இளங்கு அடிகளார் எழுதியிருந்த பாடலை கேட்டோம். நேரம் 6:13:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கலாம் சித்ரா பாடி உள்ள பாடலை. காதல்மதி எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை ஜெயா விஜயா.

பக்தர்கள் மனம் நாடும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரின் புகழ் பாடிய பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் ஒலித்தது பி எஸ் சசிரேகா குரலில். கே சதாசிவம் எழுதியிருந்த பாடலுக்கு இசையல் கிருஷ்ணன். நேரம் 6:24. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மொழி மாலை நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து எஸ் சௌமியா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

குரு அருளும் திருவருளும் ஒரு சேரப் பெற இனிதாக ஒலித்த அந்த பாடல் ஹரிணி குரலில் ஒலிக்க நாம் கேட்டோம். வாராஷ்டி எழுதியிருந்த பாடல் அது. பாடலுக்கிசை ஸ்ரீ போப்பாத்தி. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் ஹேமா ஜான் பாடியுள்ள பாடலை. பாடலுக்கிசை லெவ்லின் சாம்வெல். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:34.

இறைவனுக்கு இசையோடு கூடிய சொல்மாலை சூட்டு இன்புற்றுக் கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியில் நிறைவாக எஸ் அன்வர் அலி பாஷா, எஸ் அன்வர் அலி பாதுஷா, எஸ் சரளா பாடியுள்ள பாடலை கேட்கலாம். பாடலை எழுதியுள்ளார் கவிஞர் தகாசிம், பாடலுக்கு இசை டி கே ராமமூர்த்தி.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் பிரபாகரன், சூலே ரீஜா மனோகரன், மனதி பெரியசைக்காடு ஜெயக்குமார், கமலாவரதன், எஸ் பழனி, சாந்தி ரமேஷ், புரசீனா முத்துக்குமரன், பாலாஜி அப்படிங்கிறவங்க, அப்புறமா இல்லை பட்டாபி, பிரகாஷ் டிபிஎஸ், ஆரணி, சம்புவரையநல்லூர், அர்ஜுனன், அன்புராணி, ராஜமாணிக்கம், கோபி, கமலாவரதன், முகமது மியான், மேலைப்பேடு தயாளன், சோமசுந்தர பிரபு, கள்ளக்குறிச்சி ஹேமலதா, அலிநகரம் எஸ் மகாதேவன், எல்லோருமே நிகழ்ச்சியில் இணைந்து இறையருள் பெற்று கொண்டிருக்கிறோம். இறையர் ததும்பும் பாடல்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கணும், நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கணும் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பதிவிட்டுருக்காங்க. சுரேஷ் பாபு அப்படின்றவரும் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி. பக்தி மனம் ததும்பும் பாடல்கள் தரும் சக்தியில் செய்யும் செயல் அனைத்திலும் செம்மை அடைவோம்.

0: நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: அருள்மணி மாலை.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:44:45. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்கர் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனை சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகல் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி 1நாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரனும் ஷஃபாலி வர்மா 55 ரனும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரனுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு

0: ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இனி இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இந்த அலைவரிசையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இன்றைய தினத்துக்கான முக்கியத்துவம் தரக்கூடிய தகவல்கள், நல்ல அட்டகாசமான பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிக்கலாம். 8:02 உங்கள் விருப்பம் கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். 9:02 கலக்கல் அரங்கம். 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். 11:02 என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தூய்மை பாரதம் திட்டம் கட்டம், இது குறித்து கேட்கலாம். 3 குறித்த தகவல்களை கேட்கலாம். பிறகு 3 மணிக்கு வர்ணஜாலம். 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:10 பூந்தென்றல். 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 என் விருப்பம். 7 மணிக்கு திரைகாணம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல். 8:05 நீ கூறினால். 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கும். 2.3 நிகழ்ச்சிகள் மூலம் நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அத்தனை நிகழ்ச்சிகளையும் நம்ம எல்லாருமே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சிறந்து விளங்குவது ஒருபோதும் விபத்தல்ல, அது எப்போதுமே உயர்ந்த எண்ணம், நேர்மையான முயற்சி மற்றும் புத்திசாலித்தனமான செயல்பாட்டின் விளைவாகும். இந்த ஒரு நல்ல சிந்தனையோட கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதை என்றென்றும் விரும்பி கேட்கும் நேயர்களை அனைவருக்கும் வணக்கம். நேரம் காலை 7 மணி. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் யூத் என்ற படத்தில் தான் கேட்க போகிறோம். பாடலை கென் கருணாஸ் பாடியிருக்காங்க, எழுதியும் இருக்காங்க. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் தியாக திருநாள் குறித்த தகவல்களை. இந்த தகவல்களை எழுதி வழங்கியுள்ளவர் ஆர்ஜே பிரமிளா தேவி அவர்கள்.
1: இன்று ஜூன் 18, ஜான்சி ராணி லக்ஷ்மி.

மிபாய் உயிர் தியாகம் செஞ்ச நாள். வீரம் அப்படிங்கிற சொல்லுக்கே மறு உருவமா திகழ்ந்தவங்க தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய். வீரம்னா நம்ம ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவோம், யாராவது பொண்ணுங்க கொஞ்சம் வீரமா இருந்தா பெரிய ஜான்சி ராணி இவ அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வீரம் அப்படிங்கிற சொல்லோட மறு உருவமே ஜான்சி ராணி தான். ஜான்சிக்கு ராணியா அவங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் வாரிசுரிமை சட்டத்தின்படி அவங்க கிட்ட இருந்து ஜான்சி பகுதியை மீட்டெடுக்க பார்த்தாங்க. அந்த நேரம் நடைபெற்ற போர்ல ஜான்சி ராணி ஒரு பெரிய குதிரை மேல ஏறி தன்னுடைய குழந்தைய முதுகுல சுமந்துகிட்டே அவங்க செஞ்ச போர், அந்த போர்ங்கிறது சாதாரணமா பண்ணல. அந்த போர் வெற்றியடைதோ இல்லையோ, அந்த போர் எல்லாம் நம்மளோட விடுதலைக்காக அவங்க விதைத்த விதைதான் அந்த போர். அந்த போரினுடைய முடிவுல இந்தியாவில இப்படிப்பட்ட வீர பெண்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே நாம இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. பின்னால நமக்கு கிடைச்ச அந்த விடுதலைக்கு முதல் வித்திட்டது இவங்க எல்லாரும் தான். இவங்க போட்ட விதை நமக்கு இன்னைக்கு சுதந்திரமா காற்று சுவாசிக்கிறதுக்கு, இவ்வளோ சுதந்திரமா நம்ம வாழ்றதுக்கு எல்லாத்துக்குமே வழிவகை செஞ்சிருக்கு. ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஜூன் 18 அன்று உயிர் தியாகம் செய்த இந்த நாளை போற்றி வணங்குவதில் பெருமிதம் கொள்கிறது விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: ஏய் அப்பா வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். வரும் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நான் நேர்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இதை உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் நகட்ட முடியாது விஷயம் இல்லாமல்.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வித் லவ் படத்துக்கான பாடலை தான் நம்ம கேட்டோம். விஜய் நரேன் ஷேன் ரோல்டன் பாடியிருந்த பாடல், மோகன் ராஜன் எழுதியிருந்தது பாடலுக்கு இசை ஷேன் ரோல்டன்.
1: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: இன்று குரு அர்ஜுன் தேவ் ஜியின் தியாக நாள். இந்த நாள் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியுள்ளார் யுவராஜ், ஆர்ஜே யுவராஜ் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்று சீக்கிய மதத்தின் 5வது குருவான ஸ்ரீ குரு அர்ஜுன் தேவ் அவர்களின் தியாக திருநாளை நாம் நினைவு கூறுகிறோம். சீக்கிய வரலாற்றில் முதலில் ஷஹீத் எனப்படும் தியாகியாக போற்றப்படுபவர் இவரே. குரு அர்ஜுன் தேவ் அவர்கள் வெறும் ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த தொலைநோக்கு சிந்தனையாளர். அம்ரித்சரில் உள்ள புனித தங்க கோயிலின் கட்டுமானத்தை தொடங்கி வைத்தவர் இவரே. இதன் 4 வாசல்களும் சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் வரவேற்பதை குறிக்கின்றன. பல்வேறு குருக்களின் போதனைகளை தொகுத்து சீக்கியர்களின் புனித நூலான ஆதி கிரந்தத்தை உருவாக்கிய பெருமையும் இவரையே சாரும். குரு அர்ஜுன் தேவ் அவர்களின் வளர்ந்து வரும் செல்வாக்கை கண்டும், அவர் அமைதியையும் சமத்துவத்தையும் போதிப்பதைக் கண்டும் அன்றைய முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் அச்சமடைந்தார். குரு அவர்களை தனது மதத்திற்கு மாறும்படி வற்புறுத்தினார். ஆனால் உயிரே போனாலும் உண்மையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று குரு அர்ஜுன் தேவ் உறுதியாக மறுத்துவிட்டார். இதற்காக அவர் 5 கடுமையான சித்திரவதைகளுக்கு உட்பட்டார். கொதிக்கும் மணலில் உட்கார வைக்கப்பட்டார். எரியும் சுடுநீர் அவர் மீது ஊற்றப்பட்டது. இவ்வளவு துன்பங்களுக்கு இடையிலும் அவர் இறைவனை நினைத்து ததா பானா லகா மீட்டா, அதாவது இறைவா உனது சித்தம் எனக்கு இனிமையானது என்று அமைதியாக பிரார்த்தனை செய்தார். இறுதியில் கிபி 1606 ரவி நதிக்கரையில் அவர் தியாக மரணம் அடைந்தார். அமைதி, சகிப்புத்தன்மை மற்றும் அநீதிக்கு எதிரான மனவலிமை ஆகியவற்றுக்கு குரு அர்ஜுன் தேவ் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த நாளில் அவரது போதனைகளை பின்பற்றி சமுதாயத்தில் சமத்துவத்தையும் அன்பையும் நிலைநாட்ட நாம் உறுதியேற்போம்.

0: இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்காங்க.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 7:14:40. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி

0: அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத் துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்துள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும் அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்கர் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷில் இருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும் வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1,000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: நேரம் 7:25 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சூளை ரீஜா மனோகர், கமலா வரதன், சுரேஷ் பாபு, அப்புறம் ராதாகிருஷ்ணன், பட்டாளம் அப்துல் ஜலீல், MNP நச்சுப்பிள்ளை, புனிமிடு வண்ணை கணேசன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சரவணர் ராமலிங்கம், பாபு முள்ளக்காடு, ரோசையா, ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மதுரை ஷோ சண்முகசுந்தரம், செந்தில், ரங்கராஜன், கமலா வரதன், ரமா, சங்கர், கண்ணன் பி, சம்முன்னி கேஎம், தீட்டாளம் டிசி ராஜேஷ், புழுவப்பாளையம் ஆனந்தமுருகன், எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியும் நல்லா நாங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. நம்ம ஒரு க்வெஸ்சனும் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான பதில்களை கூட போட தயாராகிட்டாங்க எல்லாருமே. CEIR போர்ட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் பதிவிடலாம். ஒரு விளக்கமாக பதிவிட்டால் கூட போதும், அதாவது அதோட எக்ஸ்பேன்ஷனோ இல்லை அதை தமிழில் என்ன மாதிரி சொல்கிறோம் அந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டால் கூட போகிறோம். அதை பற்றி மேலும் மேலும் தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய பாடல் காந்தி டாக்ஸ் என்ற படத்திலே தான் பாடல் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடலை அமினா ரஃபீக், ஸ்ரீதர் ரமேஷ் இவங்களாம் பாடியிருக்காங்க. பா விஜய் எழுந்த பாட்டுக்கு இசை ஏ ரஹ்மான்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: இன்று சேலம் விஜய ராகவாச்சாரியார் அவருடைய பிறந்தநாள். இதற்கான தகவல்களை எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜி பீட்டர் பிரேம்குமார் அவர்கள்.

அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் நினைவு கூற போகும் மாமனிதர் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த தலைசிறந்த தேசபக்தர் சி விஜயராகவாச்சாரியார் அவர்கள். அவரது வாழ்க்கை பயணத்தையும் நாட்டிற்காக அவர் ஆற்றிய அரும் பணிகளையும் பற்றி சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சி விஜயராகவாச்சாரியர் அவர்கள் 1852 ஜூன் 18 அன்றைய மதராஸ் மாகாணத்தின் செங்கல்பட்டு பகுதியில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கல்வியில் சிறந்து விளங்கிய அவர் தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார். கல்வியை முடித்த பிறகு ஆசிரியராகவும் பின்னர் வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது சேலம் கலவர வழக்கு. அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட அவர் நீண்ட சட்ட போராட்டத்தின் மூலம் தனது நிரபராதித்தனத்தை நிரூபித்தார். உண்மைக்காக அஞ்சாமல் போராடிய அவரது துணிச்சல் காரணமாக மக்கள் அவரை தென்னிந்தியாவின் சிங்கம் என்று போற்றினர். அரசியல் வாழ்க்கையில் அவர் மிக முக்கியமான பங்கு வகித்தார். 1880களிலே பொது சேவையில் ஈடுபட்டு நகராட்சி நிர்வாகத்தில் பணியாற்றினார். பின்னர் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்தார். இந்தியர்களின் உரிமைகளுக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்தார். 1920 நடைபெற்ற நாக்பூர் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இந்திய விடுதலை இயக்கம் புதிய வேகத்தை பெற்றிருந்தது. மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவளித்து மக்களிடையே தேசிய உணர்வை பரப்புவதில் முக்கிய பங்கு வகித்தார். சி விஜயராகவாச்சாரியர் அவர்கள் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, சிறந்த பேச்சாளரும் சிந்தனையாளரும் ஆவார். மக்களிடம் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் தேசப்பற்றையும் வலியுறுத்தினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வி மிகவும் அவசியம் என்பதை அவர் தொடர்ந்து எடுத்துரைத்தார். அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. உண்மை மற்றும் நீதி மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களை எந்த சவாலும் வீழ்த்த முடியாது என்பதே அந்த பாடம். அநீதியை எதிர்த்து நின்றால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு அவரது வாழ்க்கையே ஒரு சான்றாகும். இன்று நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு பல தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர். அவர்களில் சி விஜயராகவாச்சாரியர் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர். அவரது பங்களிப்புகள் இன்றைய தலைமுறையினரால் அதிகம் அறியப்படாவிட்டாலும் இந்திய சுதந்திர வரலாற்றில் அவர் வகித்த பங்கு மிகவும் முக்கியமானது. அன்பான நேயர்களே, இன்றைய இளைஞர்கள் சி விஜயராகவாச்சாரியார் போன்ற தலைவர்களின் வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும். கடின உழைப்பு, நேர்மை, துணிச்சல் மற்றும் நாட்டுப்பற்று ஆகிய பண்புகள் நம் வாழ்க்கையிலும் இடம்பெற வேண்டும். அப்போது மட்டுமே நாம் ஒரு சிறந்த சமுதாயத்தையும் வளமான இந்தியாவையும் உருவாக்க முடியும். நாட்டிற்காக

உரைத்த அந்த மகத்தான தலைவருக்கு நமது நன்றியையும் மரியாதையையும் செலுத்துவோம். அவரது தியாகமும் சேவையும் என்றும் நம் நினைவில் நிலைத்திருக்கும். சி விஜயராகவாச்சாரி அவர்களின் நினைவுக்கு நமது இதயபூர்வமான அஞ்சலி செலுத்தி அவரது உயர்ந்த லட்சியங்களை பின்பற்ற உறுதியேற்போம்.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியிருக்கோம், சிஇஐஆர் போர்ட்டல் என்றால் என்ன அப்படின்னு. சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர், இதை தான் நம்ம சிஇஐஆர் சொல்கிறோம். மத்திய உபகரண அடையாள பதிவேடு, இது வந்து தொலைத்தொடர்பு துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய அளவிலான ஒரு அமைப்பு. தொலைபேசி திருட்டை அதுக்கப்புறம் கட்டுப்படுத்தவும், கள்ளச்சந்தை சாதனங்களை ஒழிக்கவும், மற்றும் காணாமல் போன திருடப்பட்ட கைபேசிகள் மொபைல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட பயன்பாட்டை அனைத்து தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகளிலும் முடக்கவும் இது உதவுது. குறிப்பாக சொல்லணும்னா கைபேசி திருட்டை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்திய அரசு சிஇஐஆர் எனப்படும் நாடு தழுவிய கைபேசி கண்காணிப்பு முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான ஆன்சர். இதை யாரெல்லாம் பதிவிட்டுருக்காங்கன்றதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நகிஷில் நம்ம அடுத்த ஒரு பாடல் கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் கபில் கபிலன் பாடியிருக்காங்க. இந்த பாடல் காளிதாஸ் 2 என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது. மோகன்ராஜன் எழுந்த பாட்டுக்கு இசை சாம் சிஎஸ்.

0: நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

ஆரோமலே என்ற படத்தில் இருந்தால் பாடல் நம்ம கேட்டோம். சின்மயி, ஆனந்த், அரவிந்த் ஆக்ஷன் இவங்கெல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல் ஒலித்தது. விக்னேஷ் ராமகிருஷ்ணன் எழுதிய பாடலுக்கு இசை சித்துக்குமார். நேரமேழ்மணி 45 நிமிடம்.

0: सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी। शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: நம்மளுடைய ஃபேஸ்புக் குவஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம சொல்லியிருந்தோம். தொலைபேசி திருட்டு, அதுவும் கள்ள சந்தை சாதனங்களை ஒழிக்கவும், காணாமல் போன திருடப்பட்ட கைபேசி மொபைல்ஸ் இந்த பயன்பாட்டை அனைத்து தொலை தொடர்பு நெட்வொர்க்குகளிலும் முடக்கவும் உதவக்கூடிய ஒரு போர்ட்டல் இது அப்படின்ற மாதிரி இந்த ஆன்சர் தான் பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களும் பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து அவங்களுமே பதிவிட்டிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ரிஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி, ஐடென்டி ரிஜிஸ்டர்ன்றது தான் இதனுடைய விரிவாக்கம் இல்லையா, அதையும் வந்து பதிவிட்டிருக்காங்க. இவங்க கூடயே மாலிதேவி அருணாச்சலம், தீட்டாளம் டி சி ராஜேஷ், சிவன் அருண், அதுக்கப்புறம் ராஜமாணிக்கம் கோபி, ஹரிஹரன் ஏ ஹரிஹரன் அவங்களாமும் பதிவிட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. அலிநகர மகாதேவன் அவருமே வந்து அந்த விரிவாக்கத்தை குறிப்பிட்டு இது வந்து நம்மளுடைய தொலைத்தொடர்பு துறையால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவங்களும் வந்து இது தொலைத்தொடர்பு துறையால் உருவாக்கப்பட்டது அப்படின்றதே பதிவிட்டிருக்காங்க. பொன்னியோட வண்ணை கணேசன் அவருமே வந்து அதை தான் வந்து நம்மளுக்கும் வந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்க. திருடப்பட்ட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இதை வச்சு நம்ம வந்து தடுக்க முடியும், அதை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரியான பதிவுகளை இட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர், பிரபாகரன், அதுக்கப்புறம் ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்க எல்லாமும் பதிவிட்டிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்ததையும் குறிப்பிட்டிருக்காங்க. பி குணசேகரன் அப்படின்றவரும் நிகழ்ச்சியில் எல்லோரோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கோம் சொல்லியிருக்காங்க. மேலைப்பேடு தயாளன் அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீரமணி வீரதுரை அவர் வந்து கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் அவர் போட்டிருக்காரு. தொலைந்து போன திருடப்பட்ட மொபைல்களை கண்டறிந்து அதை முடக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு போர்ட்டல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குணானன் அண்ணாமலை அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு தொலைத்தொடர்பு துறையால் உருவாக்கப்பட்டது அப்படின்றதும் பதிவிட்டிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து அவங்களும் பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர், புஷ்பா நிகழ்ச்சியில் இணைந்தது சொல்லியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் அவரும் அதே மாதிரி தான் நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. புரிசவாசம் சவுந்தரராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

0: ஏ சென்ற படத்திலின் பாடல் ஒழிக்க கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் கபில் கபிலன் ஸ்ரேயா கோஷல் பாடியிருந்தது. தாமரை எழுதியிருந்த பாடலுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: நேரம் 7:51. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் இன்னென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நம்ம இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய பாடல் தண்டகாரண்யம் என்ற படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் அனன்யா பட் பாடியிருக்கக்கூடிய பாடல். உமாதேவி எழுந்த பாட்டுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன்.

நிகழ்ச்சிக்கு நிறைவாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் 3BHK என்ற படத்திலேருந்து ஸ்ரேயா கோஷல், அம்ருத் ராம்நாத் பாடியிருக்கக்கூடிய பாடல். கார்த்திக் நேதா எழுந்த பாட்டுக்கு இசை அம்ருத் ராம்நாத்.

0: நாளுக்கான தகவல்கள், நல்ல மெலடியான பாடல்கள், அட்டகாசமான பாடல்கள் எல்லாமே நம்ம கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: நேரம் 7:59, 45 நொடி. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம் நேர்களே. 8:02 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே நிகழ்ச்சியா ஸ்டார்ட் பண்றது ஆர்ஜே உமா விஜயகுமார். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நீங்கள் போஸ்ட் கார்டு மூலமாக விரும்பி கேட்ட பாடலை தான் நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். நிகழ்ச்சியில் வந்து முதல் கடிதம் யார்கிட்டருந்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமுது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா. ஸோ இவர்களுக்காக பராசக்தி படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்க.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமை

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

திருமழிசை ஜெகநாதபுரம், அமுதா, டெய்லர் செல்வம், மாதவரம், வாவூசி தெரு, பத்மாசினி, ஜெயபால், பத்மாவதி, ஸ்டாலின், தாரகேஸ்வரி, இளங்கோவன், பாலா, சரஸ்வதி, இதயராஜ், செய்யார்வட்டம், செருங்கட்டூர், எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம், ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல், மதுரநாயக்கன் தெரு, சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமனப்பாக்கம், காளிவீடு, ஏழுமலை, புஷ்பா, மணியரசன். இவர்களுக்காக 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

சென்னை முகப்பேர் பிரமிளா, தமிழ்செல்வன், வைத்தீஸ்வரன் கோவில், தாமரை செல்வி, ஸ்வேதா, இன்பாஸ்ரீ, செல்லப்பா, அன்பா, அன்பாசிரியர், ஈரா, தில்லை ஸ்ரீனிவாசன், தில்லைன ஆகிய ரத்ன சபாபதி, ஜீவா, கல்கி வேல்முருகன், ஷர்மிளி சாகர், தமிழ்செல்வி, வேல்விழி, வேல்முருகன், தர்ஷினி, திவ்யா, லாவண்யா, ரேணுகா, ராஜா முகமது, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனுஷிபா. ஸோ இவர்களுக்காக சைரன் படத்திலிருந்து பிவிதாஸ்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: உங்கள் விருப்பம்ல அடுத்ததா சைரன் படத்தை வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. டைம் இப்போ கரெக்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:15 ஆயிட்டிருக்கு. சிதம்பரம், சின்ன மார்க்கெட், வெள்ளைசாமி, செல்வி,

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: 102.3 FM.
2: வாரிசு படத்துல இருந்து அடுத்த பேனலை கேட்க போறீங்க உங்கள் விருப்பத்துல. மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவமஞ்சுளா, குற்றாலலிங்கம், அஸ்லி, பவ்ஷியா, உபேந்திரன், ஜே டி மணிகண்டன், ஓ கே சிவா. ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், வேலூர் ராமநாயக்கன் பாளையம், அகமத் பாஷா, கமருனிஷா, தெல்லு, ஷானு. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் அப்துல்லா பாய், ஃபாத்திமா பி மசூத், அஹ்மத், தாஜி நீஷா, திருவண்ணாமலை, சங்கமம் நகர், குப்பராஜ், சத்யபாமா, பூளூர், ரிக்ஷா ஏழ்மலை. ஸோ இவர்களுக்காக பாடல் வாரிசு படத்துல இருந்து விவதாஸ்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க.

கோடை வெப்பத்தால நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நோய்கள் வந்தா நம்மள சில பேர் தப்பான சிகிச்சையை பின்பற்றிட்டு இருக்கோம். கோடையில என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாக்கலாமா? தண்ணீர், இளநீர், மோர் இதை அதிகமா பருகணும். அப்பதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலை குறையும். நீர்ல நினைச்ச துணியை நம்மளுடைய உடல்ல வச்சு துடைச்சு நம்மளுடைய வெப்பத்தை நம்ம போக்கலாம். வெப்பவாதத்தால பாதிக்கப்பட்டு யாருக்காச்சும் மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் சோர்வா காணப்பட்டுச்சுன்னா, நிழல் மற்றும் காற்றோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பக்கமா படுக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. காய்ச்சல்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாத்திரையே சாப்பிடக்கூடாது. மருத்துவரனுடைய பரிந்துரைப்படி மட்டும்தான் கோடை காலத்துல மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கோடை காலத்துல ஆரோக்கியமா இருங்க. உங்களோட நலன் கருதி தான் நாங்க இதை சொல்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: மேன்மையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: உங்கள் விருப்பம்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: அடுத்த நிகழ்ச்சியில வந்து அஞ்சல படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆவடி, திருவெளிஞ்சியம் பாக்கம், சுபலட்சுமி, விஜயராஜ், தன்ராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், சென்னை 17, ஜெயஸ்ரீ, ஜெயந்தன், ஜெய் ஸ்ரீதரன், கண்ணபாளையம், விஜிவி நகர், சாரதராஜா, சந்தோஷம், பொன்னம்மாள், கோபால், ராஜு, தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டி, செந்தில்குமரன், ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌபிக், தாரிக் முகமது, ஹபி, ஷியாத், ஹம்சா, ராணியா, மேஹனா. ஸோ இவங்களுக்காக அஞ்சலா படத்தில் இருந்தது.

8:35 ஆயிட்டிருக்கு. ஸோ உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராயன் படத்தில்

பாடலை கேட்டிருக்காங்க. ரவி கார்டன், வீர சோழ வீரராகவன், மயிலாப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாபன், புளியந்தோப்பு முருகன், லக்ஷ்மி, சந்தியா, கார்த்தி, மேலாப்பூர், மணிகண்டன், ஆனந்தி, துறைப்பாக்கம், கார்த்திக், ஜெயந்தி, ராகுல், ஷாலினி, ஸ்ரீபெரும்பத்தூர், குணசேகரன், நாகம்மாள், கோமதி, கண்ணகி நகர், பெரியசாமி, சந்தோஷ், சஜித்குமார், மணிவண்ணன், ராணி, அச்சிரும்பாக்கம், தனபால், தாட்சியாயினி, கல்ஃப், தேவி, தமிழ் செல்வி, மாலா. ஸோ இவர்களுக்காக பிவிதாஸ்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் இரண்டு பிரம்மாண்ட கிளைகள் வரும் ஜூன் 19 அன்று ஒரே நாளில் கோலாகல திறப்பு விழா. இடம் சென்னை ராயப்பேட்டை மற்றும் பூந்தமல்லி. திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை எளிய தவணை.

0: சேவை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: உங்கள் விருப்பம் 8:41. ஸோ உங்கள் விருப்பம்ல போஸ்ட்கார்டு மூலமா விரும்பி கேட்டே நேயர்களோட பாடல்கள் தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கும். நீங்களும் உங்களோட விருப்ப பாடல நீங்க வந்து எழுதி அனுப்பலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், ஏவிஎம் அவென்யூ, கோபி கிருஷ்ணா, திவாகரன், புரசை, ஏமி திரு, அன்னை இளம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித், திருவள்ளூர், கடகம்பத்தூர், விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம், வடகரா, குறிக்லாட், நளினி, பாஸ்கரன், குன்னுமகரை, கீதாபாலன், புழல், ஓம் பிரகாஷ், திருவள்ளூர் மாவட்டம், புள்ளரம், பாக்கம், மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன். ஸோ இவர்களுக்காக பவிதாஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வெல்கம் பேக். 8:46 ஆயிற்றுக்கு 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஜோமா விஜயகுமார். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து தசரா படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கோடம்பாக்கம் ரமாதேவி, தீநகர் ரங்கராஜன், திருமழி இசை, கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் திரு, தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சூர்பராணி, ராஜசேகர், திருமழி இசை பிரியம்பத்து, மஞ்சுளா ஆனந்தன், குளப்பாக்கம் கே கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு, ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், ஐயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு, சுரேஷ், பிரியாதேவி, மனுவித்யா, சபரீஷ், மாதவரம், சீதாபதி தெரு, சேகர், விஜயகுமாரி. ஸோ இவர்களுக்காக மன்னாறு வீட்டுக்கட்டை.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் இரண்டு பிரம்மாண்ட கிளைகள் வரும் ஜூன் 19 அன்று ஒரே நாளில் கோலாகல திறப்பு விழா. இடம் சென்னை ராயப்பேட்டை மற்றும் பூந்தமல்லி. திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

8:50 ஆயிட்டு இருக்கு. 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். சோ நிகழ்ச்சியில அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா, டான் படத்துல இருந்து பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை மணிநகரம், சோ சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, பூந்தடலம் புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியநகர் தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அன்வர்த்திகன்பேட்டை, அருணகிரி, கீதா, காண்டியவாக்கம் கணேசன் அண்ணம்மாள், சாயராம் நகர், சங்கர நாராயணன், ஹேம்லதாம், திருமுடிவாக்கம் தமிழ்செல்வி, மணி, பாரி, புரிசை தண்டலம், பரந்தாமன் பாளையம், ஆனந்தன், மேல் ஆவதம், பார்த்திபன், ஜெயவேல். ஸோ இவர்களுக்காக வந்து டான் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. 8:51 ஆயிட்டுருக்கு, இணைந்திருங்கள்.

ராயப்பேட்டை மற்றும் பூந்தமல்லி. திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பஹதூர் சகோதரர்கள், ஷேக் மாஃபு, பர்வின், மானு, ஹசனா, ஹயாத், பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா, கௌசர், நஃபேசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா, பாய் பெரம்பூர், எம்எச் ரோடு, ரிக்ஷாக்காரன், பஹதூர் பாய், ராஃபி பாய், நாகர்கோவில், நம்பி இடைத்தெரு, மந்திரமூர்த்தி, செல்வமதி, சிவானந்த், பிரதீக்ஷா, கோகுல்ராம், சாரி அதித், விசாகன், நெல்லை டவுன், ஆழ்வார், சொன்னம், அர்ஜுன், மணி அடிச்சான், கோவில் மந்திரம். தக் லைஃப் படத்துலேருந்து பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நிகழ்ச்சியோட இறுதி பாடல், இணைந்திருங்கள்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு செய்தார். கோயம்புத்தூரில் புதிய உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார்.

கரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூடையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சி தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட உடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம்

கலக்கல்ல நாங்கள் கேம் ஷோ விளையாட போகிறோம். நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்ஜோமா விஜயகுமார். 10 வினாடியில் 10 வார்த்தை. ஸோ இன்றைக்கி 10 வினாடியில் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் வந்து சொல்லலாமா அப்படின்னு யோசித்தேன் நான். எப்பவுமே எழுத்து சொல்லி அதில் வந்து 10 வார்த்தைகள் சொல்ல சொல்கிறேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு நடிகர் அந்த மாதிரி, இல்லை நடிகை, இல்லை ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வருடம், இல்லை அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட 10 திரைப்படங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53-2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். ஓய், ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து இமைக்கா நொடிகள் பாடத்துலேருந்து வரப்போகுது. பிவிதாஸ்

0: கேட்டல் அரங்கம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். ஐ ஸோ கேம் ஷோ நான் சொல்லிட்டேன், பத்து வினாடியில் பத்து வார்த்தையை சொல்லணும். நான் இப்போ வந்து திரைப்படங்கள் அதை சம்மந்தமாக தான் நான் கேட்க போகிறேன் அப்படிங்கிற க்ளூவும் நான் கொடுத்துட்டேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-0853-2838-9871 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். ஐ ஸோ புதுநேயர்கள் வந்து அதிகமாக வாங்க, பழைய நேயர்கள் கொஞ்சம் புதுநேயர்களுக்கு விட்டு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், தமிழேந்தி போலாமா?
1: சரி,
0: உங்களுக்கானது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் நடித்த 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லணும். உங்களுக்கு நேரம் 10 வினாடி மட்டும்தான். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
1: சொல்லுவதோ இளமை, திருடா திருடி, காதல் கொண்டேன், நானே வருவேன், கேப்டன் மில்லர், திருவிளையாடல் ஆரம்பம்.
0: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. எத்தனை படம்
1: சொன்னீங்க?
0: கொஞ்சம் ஃபாஸ்ட் சொல்லிருக்கலாம்ல, ஆனா சூப்பருங்க. ஆமா ஆமா, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து?
2: பெரும்பாக்கம் சுந்தர்.
0: பெரும்பாக்கம் சுந்தர், ஏன் ஒரு மாதிரி வாய்ஸ் இதுவா கேக்குது? உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க. ஓகே, சரி போலாமா? இல்ல, நான் பேசுறது எனக்கு ஏதோ கேக்குற மாதிரியே இருக்கு, ஃபீட்பேக் வருது. ஓகே, சோ நடிகை சிம்ரன் நடித்த 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லுங்க, நேரம் துவங்குகிறது.
2: ரமணா, நேருக்கு நேர்,
0: நேரம் முடிந்து விட்டது. யூத்

ஒரு பாட்டுல மட்டும்தானே வருவாங்க. சரி பட் பரவாயில்ல, அது கூட எடுத்துக்கலாம். ஓகே பட் நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிருக்கலாம். நன்றி நன்றி. நேயர்கள் வரும்போது உங்களோட ரேடியோ வால்யூம் மட்டும் தயவு செய்து குறைத்து வைத்து விடுங்கள். உங்களது குரலை நீங்கள் கேட்க விரும்புவது ஆசைதான், நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் நீங்கள் அதை ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் குரலை ஒழுங்காக கேட்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரேடியோ வால்யூம் குறைச்சிடுங்க, இல்லை ரேடியோ பக்கத்துலேருந்து அப்படியே தள்ளி வந்துடுங்க. ஸோ நேஷ்லாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காலாப்புறத்துலேருந்து வரப்போகுது பாடல் பிவிதாஸ்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்ட விசிட் பண்ணுங்க.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஒன்பது மணி 15 நிமிஷம் ஆயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ் FM-ல நீங்க கிட்ட இருக்க இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். சோ நிகழ்ச்சியில வந்து கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம். யார் இங்க இருந்து?
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் வித்யா. ஒரே ஒரு நிமிஷம் நேரா டைம் செட் பண்ணிக்கிறேன், அப்புறம் 10 வினாடின்றது வந்து மிஸ் ஆயிட போகுது. ஓகே, சோ உங்களுக்கானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார சொல்லலாம்? சரி, ரொம்ப ஈஸியாக நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடித்த 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
6: வெற்றி விழா, ஆள வந்தான், வசூல் ராஜா, MBBS, சத்யா, சகலகலா வல்லவன்.
5: நேரம் முடிந்து விட்டது. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
7: வணக்கங்க.
5: உங்களுக்கானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,

0: நடித்த 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது. ஜோதிகாக்கு தெரியுமா இது? நேரம் முடிந்து விட்டது. ஸ்ரேகா தானே நடிச்சாங்க. நன்றி நன்றி. வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: எம்டி ரவிச்சந்த், ஸ்ரீநகர் அம்பத்தூர் மேடம். நலமா மேடம்?
0: நலங்க நலம்.
1: காலையில உங்களுக்கு இப்போ நல்லா இருந்தது மேடம்.
0: என்னங்க?
1: காலையில உங்களுக்கு இப்போ நல்லா இருந்தது.
0: நன்றி நன்றி. ஓகே போலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: சரி, உங்களுக்கானதும் வந்து கடைசி நேருக்கு சொன்ன அவர் ஒரு படம் கூட சொல்லாதனால நடிகை ஜோதிகா நடிச்ச 10 திரைப்படம் பேரே சொல்லுங்க. நடிகை ஜோதிகா அவர்கள் நடித்த 10 திரைப்படங்களின் பெயர்களை சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
1: குஷி மேடம். குஷி. நேருக்கு நேர்.
0: நேரம் முடிந்து விட்டது. நேருக்கு நேர்ல எங்க ஜோதிகா நடிச்சாங்க, சிம்ரன் தான் நடிச்சாங்க. நன்றி நன்றி நன்றி. ஐ சோ நேஷ்ல அடுத்துதான் ஆம்பளை படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. அபிவிதாஸ்.

1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.
2: 9:23 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல்லரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். 044 அப்படின்னு ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53 2-8-3-8-9-8-7-1 இந்த எங்களுக்கு திருப்பி கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நேர் யாருன்னு பார்ப்போமா? ஐ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? கார்த்திக் போகலாமா? சரி, உங்களுக்கானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் தொங்குகிறது.
3: காத்து, பீசா, அப்புறம் ஏஎஸ், அப்புறம் தலைவன் தலைவி, அப்புறம்
2: நேரம் முடிந்து விட்டது.
3: ஓகே மேம்,
2: நன்றி. ஏஎஸ் என்ன படம்? ரொம்ப நலமா இருக்கேன். நடிகர் சூர்யா நடித்த 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் தொங்குகிறது.
4: ஓகே, வாரணம் 1000, 6, சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, ஜில்லன் ஒரு காதல்.
2: நேரம் முடிந்து விட்டது. அடுத்த வாட்டி நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த சீக்வன்ஸ் பிலிம்ஸ் அப்படியே சொல்லாதீங்க, சொல்ல ஒரு தடவைக்கு மேல.
4: ஆமா,
2: நன்றி நன்றி நன்றி. இருமல் கெஸ்ட் மாதிரி வந்துகிட்டே இருக்கு, அதனால யாரும் தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிகழ்ச்சியில எடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா, மெர்சில் ஆயிட்டேன் பாடல் வரப்போகுது. ஐ படத்துல இருந்து 9:25 ஆகிட்டு இருக்கு. இணைந்தறிங்கள்.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல. எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களா இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாம, சத்தம் இல்லாம, அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களா இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமா இருக்குங்கிறதுனால நான் எப்பவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ்.

0: பண்பலை நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: ஒன்பது மணி 32 நிமிடம் ஆக போது கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
2: வாழ்த்துக்கள். ரேவதி ஸ்ரீராமன், நம்பத்தூரிலிருந்து.
1: ரேவதி ஸ்ரீராம் அவர்களை போகலாமா? சரி, உங்களுக்கானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
2: முதல் மரியாதை,
1: நன்றி நன்றி, நேரம் முடிந்து விட்டது. வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு காலை வணக்கம்.
1: நடிகை சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது. நடிகை ஸ்னேகா நடித்த 10 திரைப்படம். நேரம் தூங்குகிறது. நேரம் முடிந்து விட்டது. நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். சி, நம்ம வந்து இது கேம் ஷோடுங்கிறதுனால எந்த மாதிரியான வேணாலும் கேள்விகள் வரலாம். நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டாக இவங்கள தான் கேட்கணும் அவங்கள தான் கேட்கணும் அப்படின்னா நம்ம அடுத்த நேர்கள் வந்து கோச்சிப்பாங்க இல்லையா, அது என்ன அவங்க என்ன சொல்கிறத மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு. ஸோ நல்லா ரேண்டமாக எல்லா மாதிரியும் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. வணக்கம்.
4: ஹலோ, நான் திருவான்மேரி மேடம், மீரா உமா மேடம்.
1: ஆ,
4: எனக்கு
1: ஏதாவது பழைய
4: நடிகர் நடிகைகள்
1: கலந்துருக்கும். இப்ப கடைசி நேரம் அதே தான் கேட்டாரு. நான் வந்து மாத்தி கேட்டு இப்ப நான் உங்களுக்கு மட்டும் பழைய நேயர் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா அவர் கோச்சுக்க மாட்டாரா சொல்லுங்க பாப்பா. நேரம் தூங்குகிறது. நேரம் முடிந்து விட்டது. நன்றி நன்றி நன்றி. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால் இனிமேல் வர நேரம் எனக்கு பழைய படம் தான் சொல்ல தெரியும், எனக்கு புது நடிகர்களை கேளுங்க, எனக்கு 90s மட்டும்தான் கேளுங்க அப்படின்னு இயர்ஸ் நீங்கள் பிரித்து கூற வேண்டாம். நான் எல்லாமே ரேண்டமாக கலந்து தான் கேட்பேன். ஸோ அதனால் வந்து உங்களால் கலந்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியெலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி இருப்பழகி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிபிதாஸ்

0: வெல்கம் பேக். கலக்கலருங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். ஸோ பத்து வினாடியில் பத்து வார்த்தைகள் சொல்லணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் சம்மந்தமாக தான் கேள்வி கேட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பத்து வினாடி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 10 seconds அதுக்குள்ளே நீங்கள் சொல்லணும். நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 044 அப்படிங்க ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53 2838-9871 இந்த எண்களுக்கு திருப்பு கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கும் போது ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். அதாவது எந்த வருடம், அதாவது பழைய நடிகர், புது நடிகர், மிடில் நடிகர் அப்படின்னு இந்த நடிகர் அப்படின்லாம் கிடையாது. ரேண்டமாக எல்லாமே கேட்பேன். ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நிகர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் இங்கே இருந்து? எக்ஸ்கியூஸ் மீ, சாரி பத்மாவதி அவர்களே. ஆமா ஆமா, லைட்டா வைரல் ஃபீவர் ஒன்னும் இல்ல. சரியா பச்சு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 10 திரைப்படங்கள் பெயர்கள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது. நடிகர் ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 10 திரைப்படம். நேரம் துவங்குகிறது. படையப்பாலே நின்ட்டீங்களே. நீலாமணி மாதிரி. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து? மாலினி தேவி. போலாமா? ஓகே, ட்ரை பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா?
1: ஓகே
0: ஓகே. யார் சொல்லலாம்? ஈஸியா சொல்லாமா கஷ்டமா சொல்லாமான்னு யோசிக்கிறேன் உங்களுக்கு.
1: சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுவோம்.
0: சரி ஓகே. நடிகை ஸ்னேகா நடித்த 10 திரைப்படம். ஸ்னேகா, ஸ்னேகா,
1: ஸ்னேகாவா?
0: நேரம் துவங்குகிறது.
1: என்னவளே, காதல் சுகமானது, உன் சமையல் அறையில், கிங், பட்டாஸ், பம்மல் கே சம்பந்தம், புதுப்பேட்டை, ஆட்டோ.
0: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நடுவில் ரெண்டு படம் சொன்னீங்க, எனக்கு சரியா புரியவே இல்லை.
1: என்ன படம்
0: நீங்க நடுவில் ஏதோ ரெண்டு பிலிம் சொன்னீங்களே, எனக்கு சரியா கேட்கல.
1: உன் சமையல் அறையில் சொன்னேன்.
0: ஓகே.
1: அப்புறம் கிங் சொன்னேன், பட்டாஸ் சொன்னேன்.
0: ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி.
1: சம்பந்தம்
0: டன் டன் டன் டன். ஓகே ஓகேம்மா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.

0: 102.3 FM.
1: ஒன்பது மணி 48 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல வந்து கலக்கல இறங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: பெங்களூர், ஹரிஹரன்.
1: ஓகே, ஹரிஹரன் போலாமா? நடிகர் கார்த்தி நடித்த, கார்த்தி சூர்யா தம்பி, கார்த்தி நடித்த 10 திரைப்படங்கள் நேரம் துவங்குகிறது.
2: மலையே கார்த்தி.
1: என்ன சொல்லுங்க? நடிகர் கார்த்தி சொல்லிட்டீங்க, பையா படத்துல மலையே சாகு பாட வந்தீங்க, கரெக்டா? நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்க? ஹலோ, லைன்ல இருக்காங்க, பேச மாட்டாங்க. நிகழ்ச்சி அடுத்ததா வந்து ஜிகர் தண்டா படத்துல வந்து பாடல் வரப்போகுது. வித் அஸ்
3: யாக்காஸ்டாப் யாக்காஸ்டாப் யா யா யாக்காஸ்டாப் வேலை போய் ஒன்று பிள்ளைங்க யாக்காஸ்டாப் டாப்ல போகணும்.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சு.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி.
3: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
4: இவ்வளோ நேரம் அப்படியே கலக்கல் அரங்கம் வந்து கேட்டு ரசிச்சிருப்பீங்க. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே வந்து இந்த கலக்கல் அரங்கத்துக்கு ஒரு எண்டு கார்டு வந்து நான் போடுறேன். ஸோ நிகழ்ச்சியில் ஃபைனல் சாங் ஜில்லாபுரம் வந்து பண்ணல கேட்க போகிறீங்க. இவ்வளோ நேரம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தது ஆர்ஜோமா ஜெயக்குமார். பிவிதாஸ்.

0: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி. பிரசன்னா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பும் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியானும் காணொலி காட்சி வாயிலாக கையெழுத்திட்டனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில்

கொலம்பியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. மற்ற ஆட்டங்களில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், கானா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவையும் வென்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: நேரம் 10:03. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்தாச்சு. சின்ன சின்ன கேள்விகள், அதற்கான பதில்கள், இந்த மாதிரி போகுது நம்மளோட நிகழ்ச்சி. நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853-2838-9871. இந்த 2 எண்கள்ல எந்த எண்ணை வேணாலும் அழைச்சு நீங்க பதில் சொல்லலாம். நீங்க கொடுக்கக்கூடிய அட்டகாசமான பதில்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை துவங்கலாம். அதற்கு முன்னதாக, சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வி ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, BVSC உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 23 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் இவங்க எல்லாம் 17/7/2026 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற படிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். சரி நேர்களே, நம்ம ஒரு நல்ல அறிவிப்பு கேட்டோம். இப்போ நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம். நம்மளுடைய முதல் கேள்வி, எந்த மரத்தின் கிளைகளில் இருந்து வேர்கள் தோன்றும் அப்படின்றதான் நம்ம கேட்டிருக்கோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை,
2: வணக்கம். மேடம் கோபிகிருஷ்ணன்,
1: சொல்லுங்க சார். நான் கேட்ட கேள்வி கவனிச்சிங்களா? சரி, என்னோட கேள்வி என்னன்னா, எந்த மரத்தின் கிளைகளில் இருந்து வேர்கள் தோன்றும்? ஒரு மரத்தோட கிளையில இருந்து வேர்கள் தோன்றும். அந்த வேர்கள் வந்து மண்ணை நோக்கி போகும் இல்லையா, அந்த மாதிரி வேர்கள் தோன்றும். சரி, யாராவது சொல்றாங்களா, கேக்கலாங்களா? விவத் பாரதி தமிழ் FM, உங்க பெயர் சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. சரிங்க சார், பதில் சொல்லுங்க. ஓகே ஓகே, ஆலமரம். ஓகேங்களா, சரி, சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. சோ இந்த மாதிரி ஆலமரம் சொல்லலாம், மேங்க்ரூவ் சதுப்பு நில மரங்களில் கூட கிளைகளில் இருந்து வேர்கள் தோன்றும். நல்ல ஒரு பதில கொடுத்தாங்க, அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.

நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எனக்குள் ஒருவன் என்ற படத்திலிருந்து தான் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல் வைரமுத்து எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்க.
0: இசைக்கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான

0: இருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், அதே மாதிரி நம்ம கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆலமரம்ன்ற பதில போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர், வித்யா ரவிசங்கர், அப்புறம் வந்து பாபு முள்ளக்காடு, அவர் நிகழ்ச்சியில் இணைந்ததும் சொல்லியிருக்காரு, பதிலும் சொல்லியிருக்காங்க. மதுரேஸ்வர் சண்முக சுந்தரம், கலீல் அகமது, அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கணும், தொடரணும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பாடல் ஒவ்வொன்றும் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நாம் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில்ல, நம்ம பாடல்கள் கேட்டுட்டு கேள்விகளும் என்ன என்னன்னு கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 10:13. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, புல்லாங்குழல் நமக்கு தெரியும், துளைகள் இருக்கும் அதுல. இதுல வந்து நம்ம ஊதுறோம் இல்லைங்களா, அந்த புல்லாங்குழல் வச்சு ஊதுவாங்க இல்லையா, அந்த ஊதும் துளைக்கு ஒரு பெயர் இருக்கு, அது என்னன்னு தான் நீங்க சொல்லணும். விவித் பாரதி தமிழ் FM. வணக்கம் சார், உங்க பெயர்?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சரிங்க சார், நான் வந்து புல்லாங்குழல்ல துளைகள் இருக்கும் நமக்கு தெரியும், அதுல நம்ம ஊதும் அந்த துளைக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்கேன். சரி, யாராவது சொல்றாங்களா, கேட்கலாங்களா?
1: சரிங்க மேடம், நன்றி.
0: விவித் பாரதி தமிழ் FM.
2: வணக்கம், கொடமாட்டப்பட்டிமா.
0: சரிங்க சார், அதான் புல்லாங்குழல்ல துளைகள் இருக்கும், அதுல நம்ம ஊதக்கூடிய அந்த துளைக்கு ஒரு பெயர் இருக்கு, அது என்னன்னு
2: தான் நான் கேட்டிருக்கேன்.
0: அதான் அந்த அந்த துளைக்கு ஒரு பெயர் இருக்கு. சரி, யாராவது சொல்றாங்களா, கேட்கலாம். நன்றி சார்,
2: நன்றி.
0: விவித் பாரதி தமிழ் FM.
3: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: மேம், எனக்கு கேள்வி இன்னும் ஆப்ல வரல, சொல்லுங்க.
0: கேள்வி என்னன்னா, புல்லாங்குழல்ல துளைகள் இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா, அதுல நம்ம ஊதக்கூடிய அந்த துளைக்கு ஒரு பெயரும் இருக்கு, அது என்னன்னு தான் நான்
3: கேட்டிருந்தேன். ஊது துளை அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரி, ஓகே, யாராவது சொல்றாங்களா, கேட்கலாம். ஓகேங்களா, அவங்களுடைய கருத்து நீங்க சொல்லுங்க. நன்றி. விவித் பாரதி தமிழ் FM.
4: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, உங்க பெயர்?
4: திருவத்தூர் பத்மாவதிமா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்.
4: அந்த புல்லாங்குழல் அந்த சொல்லமா?
0: சரி, யாரா இன்னும் கரெக்டா சொல்றாங்களா, நம்ம கேக்கலாம். சரிங்களா, நன்றி.
4: நன்றிமா.
0: விவித் பாரதி தமிழ் FM.
5: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி மேடம், சொல்லுங்க.
5: ஆற்றுவாய்த்துளை.
0: ஆற்றுவாய்த்துளை, அதுவுமே சரியானதுதான். வாழ்த்துக்கள், நன்றி. விவித் பாரதி தமிழ் FM. சொல்லுங்க.
4: ஆற்றுவாய்த்துளை,
0: ஆற்றுவாய்த்துளை. அவங்க சொன்னது மாதிரி நீங்களும் சொல்றீங்க. ஓகே, நன்றி. இன்னும் கூட ஒரு பேர் இருக்கு, யாராவது சொல்றாங்களா, கேட்கலாம். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.

0: ஏய் அப்பா வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். வரும் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நான் நேர்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் நகட்ட முடியாது விஷயம் இல்லாமல்.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: சரி, இதுக்கான பதிலை நம்மளே சொல்லிடலாம். முத்திரை அல்லது முத்திரை துளை, ஆற்று வாய் துளை, ஆற்று வார் துளை, இந்த மாதிரி எல்லாம் அந்த துளையை நம்ம சொல்லலாம். சோ இதெல்லாம் அந்த துளைக்கான பெயர். சரி, நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு? கொம்பேரி மூக்கன் என்ற படத்துலேருந்து தான் பாடல் நம்ம கேட்க போகிறோம். அந்த பாடல் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், வைரமுத்து எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா.

நம்ம கேட்டிருந்த அந்த கேள்விக்கான பதில அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க பதிவிட்டிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. ஹேமலதா அவங்களுமே சூப்பர் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரும் அந்த ஆன்சரை வந்து பதிவிட்டிருக்காங்க. ஆற்றுவாய் துறையினு விரல் துளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா தேவி அவங்க முயற்சி செஞ்சுருக்காங்க. விரல் துளைகள் வந்து நம்ம காற்றை வந்து மாற்றி மாற்றி விரல்களால் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த துளைகளுக்கு பேர். நம்ம ஊதுறதுக்கு அவங்க ஊதுவாங்க.

0: இல்லையா, அந்த துளைக்கு இந்த ஆற்றுவாய், ஆற்றுவார், இல்லைனாக்கா முத்திரை, முத்திரை துளை, இதெல்லாம் பேர். கான்மதி வேடல் தாங்கள் சரணாலயத்தில் இருந்து அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அவங்களுமே கூட திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனமுதமாக இனிக்க செய்கிறது, ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் பாடல் மனதை சிலிர்க்க செய்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நேரம் 10:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, இப்போ நான் சொல்லக்கூடிய வாக்கியங்களில் எது கூட்டு வாக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். மயில் ஆடியது, கண்ணன் குழல் ஊதினான், மேகம் திரண்டது, மழை பொழிந்தது, வெள்ளம் பாய்ந்தது, இப்படி மூணு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். மயில் ஆடியது ஃபஸ்ட் ஆப்ஷன், கண்ணன் குழல் ஊதினான் செகண்டு, தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா மேகம் திரண்டது, மழை பொழிந்தது, வெள்ளம் பாய்ந்தது, இதில் எது கூட்டு வாக்கியம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்,
1: ஹலோ,
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியிலிருந்து.
0: சரஸ்வதி மேடம் சொல்லுங்க மேடம்.
1: கேள்வி கேளுங்க.
0: எது கூட்டு வாக்கியம் அப்படின்றது கேள்வி. மூன்று ஆப்ஷன் சொல்றேன். மயில் ஆடியது ஃபர்ஸ்ட், கண்ணன் குழல் ஊதினான் செகண்ட், மேகம் திரண்டது, மழை பொழிந்தது, வெள்ளம் பாய்ந்தது, இது தேர்டு. இதுல எது கூட்டு வாக்கியம்? போட்டிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில நம்ம அடுத்த பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம கேட்கக்கூடிய பாடல் வீரபாண்டி அப்படின்ற படத்துலேருந்து தான் கேட்க போகிறோம். வீரபாண்டியன், மலேசியா வாசகன் சித்ரா இவங்களோட குரல்கள் ஒலிக்கக்கூடிய பாடல், சந்திரபோஸ் இசையில் ஒலிக்கிறது.

0: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: விவத்பாதி தமிழ்எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் சூலி ரீஜா மனோகர் அவருமே கூட மேகம் திரண்டது இதுவே அந்த சென்டென்ஸ் இருக்கீங்களா, அதுதான் கூட்டு வாக்கியம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் அங்கிருந்து இளங்கோ என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்களுமே கூட காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: அனந்தப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே கூட நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, அந்த வார்த்தையில் அமைந்த பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அது உங்களாலுமே கூட கணிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த பாட்டு கேட்கும் போதும் இன்னுமே நல்லா தெரிஞ்சிடும். நேரில் நாம் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்னென்னு முழுமையான கொண்டாட்டத்தோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நேயர்கள்லாம் டான்டான் பதில் சொல்றது மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தருகிறது. நேரம் 10:30.
1: ओप्पो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
2: ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे
4: गुण. विविध भारती 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
6: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
5: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
6: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
5: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. நான் இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட செயல் இல்லைனா ஒரு உணர்வை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவருடைய வருகைக்காக ஆவலுடன் காத்திருத்தல், இந்த பொருள் தரக்கூடிய அருஞ்சொற் தொடர் எது? மூணு ஆப்ஷன் இப்ப சொல்ல போறேன், மூணு தொடர்கள் சொல்ல போறேன். அதுல எது வந்து நான் முதல்ல சொன்ன அந்த உணர்வோட அந்த செயலோட பொருந்ததுன்னு நீங்க சொல்லணும். ஒருவருடைய வருகைக்காக ஆவலுடன் காத்திருத்தல், அந்த பொருள் தரக்கூடிய அருஞ்சொற் தொடர் எது? முதல் தொடர் குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி, அதுவா வழி வழிமேல் விழி வைத்து, அதுவா இல்லனா ஊனுறக்கம் இல்லாமல், இதுல எதுன்னு நீங்க சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
7: மேடம் வணக்கம். பாஸ்கர் மேடம்
0: சொல்லுங்க சார்.
7: வழிமேல்
0: விழி வைத்தா மேடம், வழிமேல் விழி வைத்த டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி.
7: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: ஒருவருடைய வருகைக்காக ஆவலுடன் காத்திருத்தல், அந்த மாதிரி ஒரு செயலுக்கு எது பொருத்தம் அப்படின்னு கேட்டிருந்தேன். வழிமேல விழி வைத்து நான் பார்த்துட்டே இருந்தேன், நீங்க வருவீங்களான்றதுனே அந்த ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் பி அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷனை சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க நம்மளுடைய ஃபேஸ்புக்ல. ஓகே, சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். நம்ம

கேட்கக்கூடிய அடுத்த பாடல் மைடியர் மார்த்தாண்டம் அப்படின்ற படத்துலேருந்து பாடல் ஒலிக்க போகிறது. மைடியர் மார்த்தாண்டன், ஓகேங்களா? மனோ சித்ரா குரல்கள் ஒலிக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: அவனுடைய ஃபேஸ்புக்கில் இங்கே வந்து மீரா வெங்கடராமன் அவங்களுமே கூட அந்த வழிமேல் விழிவைத்து அதான் ஆன்சர் போட்டிருக்காங்க. ராஜேஸ்வரி சுந்தரம் அவங்க வந்து மேற்கு மாம்பலத்துலேருந்து அனைத்து கேள்விகளுக்கும் அருமையான பதில்களை கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அருமையாக இருக்குது நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க. வழிமேல் விழிவைத்து இதுதான் வந்து ஆன்சர்னும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக கேட்ட பாடல் கூட கடைசியாக கேட்ட கேள்விகளுக்கும் பதில் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க இல்லையா, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பாடல்கள்லாம் ஒழித்து கொண்டிருக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, டக்கு நீங்க சொல்லிட்டாங்க சுகுணா தேவி அப்படின்றவங்க எல்லாமே முத்தம் என்ற பாடல் வரிகள் ஐ மீன் வார்த்தை இருக்கக்கூடிய பாடல் ஒழித்து கொண்டிருக்கிறது. பாடல்லாம் நல்லா இருக்கு, அருமை தேர்வு, நல்ல தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. முத்தம் என்ற வார்த்தை இடம்பெறக்கூடிய பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில இன்னும் ஒன்று ரெண்டு கூட கேட்போம். நிகழ்ச்சி அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லிடலாம். கடினமான காரியம் அப்படின்னா கூட கடினமான காரியம் ஆயினும் அதை மீண்டும் மீண்டும் செய்ய முயன்றால் வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா, அந்த கருத்தை தரக்கூடிய பழமொழி எது? மூணு சொல்ல போகிறேன் நான், அது என்னன்றதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கடினமான காரியமானாலும் அதை மீண்டும் மீண்டும் செய்ய முயன்றால் வெற்றி பெறலாம் என்ற கருத்தை தரும் பழமொழி. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளே ஆகும், அடிமேல் அடிய அடித்தால் அம்மியும் நகரும், ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு. இந்த மூணுதுல எது நான் முதல்ல கேட்ட கேள்விக்கான பொருளோட இருக்குன்னு சொல்லணும் மீனிங். விவத் பாதி தமிழ் எஃப்எம், உங்க பெயர் சொல்லுங்க. விவத் பாதி தமிழ் எஃப்எம்,
1: வணக்கம்.
0: உங்க பெயர்?
1: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
0: வெங்கட் சார் சொல்லுங்க சார். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு. கேள்வி வந்து கடினமான காரியமானாலும் அதை மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சா செய்ய முயன்றால் வெற்றி பெறலாம். ஆப்ஷன் 3 என்ன சொன்னா?
1: அதான்
0: காரியத்தில் கண்ணாயிருன்னு சொல்றீங்களா? சரி ஓகே, வேற என்ன சொல்றாங்க கேட்கலாம் ஓகேங்களா. நன்றி
1: மேடம், நன்றி.
0: தொடர்ந்து நம்ம கேட்கலாம். அதற்கு முன்னதாக
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் விவித் பாரதியின் 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: வித்யா ரவிசங்கர் அவங்களுமே வந்து ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க பெரும்பாக்கத்துல இருந்து, அதுவும் கரெக்ட் தான். காந்திமதி வேடந்தாங்கல்ல இருந்து அவங்களுமே வந்து பி ஆன்சர் சொல்லிருக்காங்க, அதுவும் கரெக்டா சொல்லிருக்காங்க. ராஜேஸ்வரி சுந்தரம் அவங்களுமே கூட அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் இல்லையா, அதை வந்து கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள்.

ஜூலி ரீஜா மனோகர் அவங்களுமே சரியான ஒரு பதில் தான் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் என்ன? ஒரு ஓடை நதியாகிறது என்ற படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். கிருஷ்ணச்சந்தர் சசிரேகா அவங்கெல்லாம் பாடியிருக்காங்க இந்த பாடலை. வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

அப்படி ஃபேஸ்புக்கில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராமச்சந்திரன் டி அவங்களுமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மதுரை ஷோ சண்முக சுந்தரம், புரசிவாக்கம் சௌந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு நல்ல பதில் நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை ஷோ சண்முக சுந்தரம் ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் இந்த பாடல் இப்போ கேட்டோம் இல்லைங்களா, அந்த பாடல் ரொம்ப சூப்பர்னு வாழ்த்திருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஏகாம்பரம் கோபாலாச்சாரி அவருமே வந்து 100% மாதிரி போட்டிருக்காங்க. சூலை ரீஜா மனோகர் வந்து என்ன முத்த பாடல்கள் பவனி வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு மாறுதலுக்காக இப்படிப்பட்ட பாடல்கள் நம்ம கேட்கணும் இல்லையான்ற மாதிரி தான் அவங்களும் வந்து இந்த பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த அருஞ்சொற்றொடருடைய குறிப்பு என்ன, அது எதை குறிக்கிறது? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் நம்ம சொல்லும்பொழுது அது எதை குறிப்பிடுகிறது? வளர்ச்சியை, தேய்வு, மறைவு, இதில் எது நீங்கள் சொல்லலாம்? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரு

0: என்றொரு பொருள். குறிப்பிடும் மீனிங் என்ன, பொருள் என்ன அப்படின்னா, வளர்ச்சி, தேவு, மறைவு. இதற்கான விடைகளோடு நீங்கள் வருவீங்கன்னு நானும் காத்துட்ருக்கேன். இங்கே ஒருத்தர் வராங்க, விவத் பாரதி தமிழ் பண்பலை. உங்கள் பெயர்?
1: ஸ்ரீநகர்லேருந்து சுபா பேசுகிறேன்.
0: சுபா மேடம், சொல்லுங்கள்.
1: வளர்ச்சி.
0: வளர்ச்சி, ஆமாம். நாலொரு மீனியும் பொழுது ஒன்றுமா க்ரோ இல்லைங்களா, வளர்றது, ஏதோ ஒரு விஷயம் வளருது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம். ஹலோ, விபத் பாதி தமிழ் பண்பலை. இங்க பாத்தீங்கன்னாக்கா மீரா வெங்கட்ராமன், ராஜேஸ்வரி சுந்தரம், சூளை ரிஜா மனோகர் எல்லாருமே வந்து வளர்ச்சி, இது வந்து வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்கியம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கேம்கார்டன் இந்து செல்வகுமார் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தென்றல் எண்ணெய் முத்தமிட்டது பாடல் வந்து கேட்ட உடனே உண்மையிலே தென்றலே வந்து அவரை முத்தமிட்டது போன்ற உணர்வை கொடுத்தா பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அவரும் வளர்ச்சி அப்படின்ற ஒரு பதிலை பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து என்ன மாதிரியான பாடல் வருதுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அதுக்கான நேரம். இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் பொன்னுமணி என்ற படத்தை தான் கேட்க போகிறோம். இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கக்கூடியது. இளையராஜா இசையில் இந்த பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரே ஒரு கேள்வி, அது அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லிடலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம். ஹலோ, விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்கள் பெயர்?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து.
0: கள்ளக்குறிச்சியில? இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஆ, ஓகே.
1: நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கும்.
1: ஆ, சூப்பருங்க மேம்.
0: என்ன கேள்வி அப்படின்னா, டிராபிக் சிக்னல்ல நம்ம ரெட் கிரீன் லைட்லாம் பாத்துருப்போம் இல்லையா?
1: ஆமாங்க மேம்.
0: மற்றும் ஒரு கலரும் இருக்கும், அதற்கு ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு, அது என்னன்னு?
1: மஞ்சள்.
0: மஞ்சள், சம் தமிழ்ல நம்ம மஞ்சள்னு சொல்றோம்.
1: ஆமா.
0: வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா இங்கிலீஷ்ல கூட?
1: இங்கிலீஷ் எல்லோ.
0: எல்லோ, ஓகே.
1: சிக்னல்,
0: சரி.
1: எல்லோ சிக்னல், அது வந்து கெட் ரெடி.
0: ஓகே, எல்லாமே கரெக்ட் தான். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அந்த கலருக்கு. யாரா சொல்றாங்களா கேக்கலாம், ஓகேங்களா? நன்றி.
1: அப்படிங்களா, தெரிஞ்சுக்கிறாங்க மேம்.
0: ஆ, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, நன்றி.
1: எங்களை எல்லாம் பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமா வளர்ந்துட்டு வருதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொண்ணுங்க வந்து நெல் அளவு வளருவாங்களாம், பசங்க வந்து எள் அளவு வளருவாங்களாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: நன்றி, நன்றி.
1: உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம்,
0: எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி,
1: தெரிஞ்சுக்கிறாங்க மேம்.
0: ஓகே, தெரிஞ்சுக்கலாம். நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: உங்க பெயர்?
2: அன்பகிருஷி தயாளன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க மேம்.
2: ஆம்பர்.
0: ஆம்பர், ஆமா. அந்த எல்லோ கலரை நம்ம ஆம்பர்னு சொல்லி அழைப்பாங்க இல்லையா, அதுவும் காஷனுக்கான ஒரு அமைப்பு. ஓகே, சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
2: தேங்க் யூ.
0: அது ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளுக்கான ஆன்சரும் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. வீரா வெங்கட்ராமன், ராஜேஸ்வரி சுந்தரம், அப்புறம் அவங்களாம ஆம்பர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சூளேரி ஜமனோகரும் வந்து மஞ்சள் அப்படின்னு சொல்லி எல்லோன்றதையும் முயற்சி பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒழிக்கக்கூடிய பாடல் எந்த படத்திலிருந்து? உல்லாசம் என்ற படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் கண்ணதாசன், ஸ்வர்ணலதா, பவதாரணி இவங்களாம் பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா.

0: கேள்விக்கான பதில்களை டான்டான்னு கொடுத்த எல்லா நேயர்களும், முயற்சி செஞ்சவங்க, அதுக்கப்புறமா பதிவிட்டவங்க எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. நாம இதுவரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில், நேரம் பார்த்தீங்கன்னாக்க 10:59 இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கத்தை கேட்கலாம் நேர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக மக்கள் மீது தலா 1 லட்சம் ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் கூறியுள்ளார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நக்சலைட் பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தாவிக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவிக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லுபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: என்றும் இனியவை.
1: நேரம் 11:03. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்ம எல்லோருமே இசையோட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க தான், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம், அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஏதோ ஒரு பாடலை நமக்கு தோன்றும் வகையில், நம்ம மனதுக்கு பிடித்த வகையில் நம்ம எப்போ வேணாலும் பாடிட்டு தானே இருக்கிறோம். அதனால் இசையோடு நம்ம எல்லோருமே தொடர்பில் உள்ளவங்க தான். அதுவும் நம்ம மனம் வருடும் இசையை கேட்கணும்னா நம்மளுக்கு ஆவல் மிகவுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த என்றும் இனியவை நிகழ்ச்சி. இது தரக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிக்க தயாராக இருப்போம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் பறக்கும் பாவை என்ற படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது நமக்காக.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பாலும் பழமும் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: 85 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: இவ காட்டு நெருப்பு உருவா தினங்க நங்கட்டி வருவா இவ கால் முளைச்சு நடந்து வருவா.
0: மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
2: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்க.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
3: நேரம் 11:11. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நினைவு விட்டு நீங்காத பாடல்கள், நம் மனதை விட்டு மாறாத பாடல்கள் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றும் இனியவேல். அடுத்து நம்ம கேட்கலாம் பரிசு என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடலை. கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

நாம் இதுவரை கேட்ட அந்த பாடல் ஊட்டி வரை உறவு என்ற படத்திலிருந்து ஒழித்தது. பி. சுசிலா குரலில் கேட்ட அந்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை எம். எஸ். விஸ்வநாதன்.

0: ஏய் அப்பா வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். வரும் சனிக்கிழமை இரவு 8:30 எனக்குள் நான் நேர்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மனதை மயிலிறகாக வருடும் பாடல்களை நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 11:21:50. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பாவ மன்னிப்பு என்ற படத்தை தான் கேட்க போறோம். பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்கிறது.

பாதகாணிக்கை என்ற படத்தில் இந்த பாடல் நம்ம கேட்டோம். நம்ம கேட்ட அந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரலில் ஒலித்தது. கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டு ரசித்தோம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: நேரம் 11:30. கிருமினிவை நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஒளி விளக்கு என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கு. சிறுகணேஷ் கோவிந்தராஜன் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியிருந்தது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது.
2: மாம்பழத்தோட்டம்

0: வந்துவிடு.
1: சின்ன சிட்டு முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு.
0: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்னு தந்துவிடு.
1: எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தர

0: ஆஹா சம்சாரம் என்று சொல்லணும், நீயோ அளவோடு புள்ள பெறணும். மாம்பழத் தோட்டம், மல்லிகை கூட்டம், மணக்க வரும்
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் சூளை ரீஜா மனோகர் என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருமே அப்படிதான், ஆரம்ப பாடலே கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, முகூர்த்த நாளான இன்றைக்கு அந்த பாடல் முத்தாய்ப்பு வைத்தது போல் இருந்தது, பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க ஏழு கிணறு தேவா அவருமே வந்து மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லி என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. கேம்கார்டன் என் பி செல்வகுமார் அவரும் வந்து என்றும் இனிவே நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள் வழங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து வழங்குவோன்ற ஒரு நம்பிக்கையோட அவர் காத்திருந்ததை குறிப்பிட்டிருக்காரு. சூளை ரீஜா மனோகரும் முதல் பாடலே எங்களை தெரிக்க விட்ட பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பாடலும் வந்து ரொம்ப மனதுக்கு இனிமையான ஒரு பாடல் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டு சுப நிகழ்ச்சியெல்லாம் குறிப்பிட்டு அதுக்கு இந்த பாடல்லாம் தோதா இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருமே வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் இந்த பாடலை கேட்டபோது பாலும் பழமும் சேர்ந்து பருகின ஒரு உணர்வை தந்தது, பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே பாடலை தான் வந்து நாங்கள் நினைத்த பாடல் ஒளிபரவு செய்ததுக்கு நன்றினு சூளை ரீஜா மனோகரும் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன என்ன இனிக்குது உண்மைதான், என்னென்ன பாடல்கள் அப்படின்னு வரப்போகுது என்பதையெல்லாம் அவங்க மனம் வந்து நினைத்து இனிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து அவருமே வந்து ஆரம்ப பாடல் இனிமை சேர்த்தது, இனிமையான தொடர வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து அவருமே வந்து பாடல்கள்லாம் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் சூப்பர் இனிமை அருமை சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே கூட எனக்கு பொன்னான நேரம், பாடல் கேட்க வேண்டிய இனிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேரத்தை என்றும் இனிவே நேரத்தை சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவருமே நான் பேச நினைப்பதெல்லாம் என்ன என்ன இனிக்குது, இந்த பாடல்கள்லாம் ரொம்ப அருமைன்னு சொல்லி தொகுத்ததுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவருமே அதே மாதிரி தான் என்றும் இனிவே நிகழ்ச்சியோட ஆரம்ப பாடல் அசத்தல்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் அவங்களுமே வந்து மனதை விட்டு நீங்காத பாடல்கள் அது வந்து ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பாடல்களை நாங்களும் கேட்டு ரசித்து கொண்டு வருகிறோம்னு சொல்லியிருக்காங்க பிரேம்நாத் பிரேம். எம் சங்கர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றும் இனிவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேடினேன் வந்தது அந்த பாடல் வந்து நீண்ட நாள் கழித்து கேட்ட ஒரு பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் புஷ்பா அப்படின்றவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. பழைய பாடல்கள் என்றுமே இனிமை தானே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க புஷ்பா. பூஜைக்கு வந்த மலரே பாடல் கூட இந்த பாடலை கேட்டு மனம் புலாங்கிதம் அடைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார். புலாங்கிதம் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு, பாராட்டுகளையும் சொல்லியிருக்காங்க. நேரம் 11:36:25 விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாசம் படத்தை தான் ஒழிக்கிறதுக்காக தயாராக நம்ம வச்சுருக்கோம். இந்த பாடல் பி சுசிலா குரலில் ஒழிக்கப் போகிறது, கூட பாடியிருக்காங்க பி பி ஸ்ரீனிவாஸ், கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்காங்க.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: நிகழ்ச்சியில் முன்னதாக நாம் கேட்ட அந்த பாடல் பி.வி. ஸ்ரீனிவாஸ் எல்லா ஈஸ்வரி குரல்கள் ஒழித்தது. கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் அது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நாம் கேட்டு ரசித்தோம். பச்சை விளக்கு பட பாடல். இதயம் தொட்ட பாடல்களின் இசை பூர்வமாக நாம் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை நிகழ்ச்சியை. இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. படகோட்டி என்ற படத்தின் தான் பாடல் இப்போ நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் டி.எம். சௌந்தரராஜன் பி. சுசீலா குரல்களில் ஒலிக்கக்கூடியது. வாலி எழுதியிருந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்கிறது நமக்காக.

சம்பாதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் வந்து பால்வன்ம பருவம் அந்த பாடலை வந்து பாராட்டியிருக்காங்க. அந்த படத்தின் காட்சியை கண்முன்னே நிறுத்தியது அந்த பாடல்னு சொல்லியிருக்காங்க. தர்மபுரி முருகன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காரு. அருமை வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பிரசிவாக்கம் சௌந்தரராஜன் அவருமே கூட நிகழ்ச்சியில் இருந்தது குறிப்பிட்டிருக்காங்க. பால்வண்ண பருவம் அந்த பாடல் வந்து கேட்பதற்கு இனிமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. முருகையன் சுப்பையா அப்படிங்கிறவர் வந்து அவங்களுடைய ஸ்கூல் டைமில் இந்த பாடல் அவங்க ஆண்டு விழாவில் நடிச்சிருக்காங்க போல இருக்கு. பாடி நடந்து ஆடினதெல்லாம் ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து மாணவர் ஒருவர் வந்து பெண் வேடமிட்டு உடற்பயிற்சி ஆசிரியர் அவங்களோட சேர்ந்து நடித்த அந்த பாடல் மறக்க முடியாத அனுபவம். அதை இன்னைக்கு அவங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடலம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே கூட பாடல்கள்லாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் வழங்கிய விவத் பாரதிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. கன்னி வேண்டுமா கவிதை வேண்டுமா வந்த பாடல் படகோட்டி பாடல் தொட்டால் பூ மரணம் மலரும் இந்த பாடலாம் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரசைவாக்கம் சௌந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. தொட்டால் பூ மலரும் காற்று பட்டால் பூ மலர்கிறதோ இல்லையோ பாட்டு பட்டால் என் மனம் மலர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் சொல்லியிருக்காங்க. கன்னி கவிதையில் கானங்கள் இனிய குரல்களில் கேட்க கேட்க என்றும் இனியவை என்றென்றும் இனிது வாழ்த்துக்கள் சொல்லி அன்பு ராணி பதிவிட்டிருக்காங்க. தொட்டால் பூ மலரும் பாடலை வந்து முரளிதரன் அவங்களுமே வந்து வாழ்த்திருக்காங்க. கணபதி அவருமே கூட என்றும் இனிவே நிகழ்ச்சியில் பாடல் பால் வண்ண பருவம் கண்டேன் அருமை சொல்லியிருக்காங்க. சுளி ரீஜா மனோகரும் கூட தொட்டால் பூ மலரும் அந்த பாடல் வந்து அதை தான் வாழ்த்திருக்காங்க. கருத்தாழமிக்க பாடல் ஒவ்வொரு வரிகளிலும் பொன்னேட்டில் எழுத வேண்டிய ஒரு பாடல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடையலப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் அந்த பாடலை தான் ரசித்தோம் மகிழ்ந்தோம் சொல்லியிருக்காங்க. அலிநகர மகாதேவன் என்றும் இணைய நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை நன்றின்னு பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நேரம் பார்த்தீங்கன்னாக்கா

11:53. பணம் படைத்தவன் என்ற பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடல் யாரெல்லாம் பாடியிருக்காங்க, டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கக்கூடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்கிறது.

0: ஏஎல் ராகவன், ஜமுனா ராணி இவங்களோட குரல்களை ஒழித்த பாடல் கே வி மகாதேவன் இசையில நம்ம கேட்டு ரசித்தோம். படிக்காத மேதை படத்திலிருந்து ஒழித்தது அந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடல். நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: ரெட்ரோ நேரம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் ஃபேம்ல ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்கள் தான் உங்களுக்காக பிளே பண்ண போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து கல் தூண் படத்துலேருந்து வரப்போகுது. பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. ஸோ த பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக வரப்போகுது. ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது அர்ஜுமா விஜயகுமார் விவிதாஸ்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: பன்னெண்டு மணி பத்து நிமிஷம் ஆயிட்டு 102.3 பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து மௌன கீதங்கள் படத்துலேருந்தும் மீண்டும் கோகிலா படத்துலேருந்தும் பேக் டு பேக் உங்களுக்காக பாடல் வரப்போகுது. அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள்.

சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க கற்றுக்கணும், சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்போவே மறக்க கற்றுக்கணும். அப்போ தான் லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஐ 12:19 ஆயிட்டுக்கு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நெல்லிக்கனி, அதுக்கப்புறம் வந்து மூடு பணி. இந்த ரெண்டு படங்கள்லேருந்து பேக் டு பேக் உங்களுக்காக பாடல் வரப்போகுது. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது அர்ஜுமா அஜய்குமார். பி வித் அஸ்.

0: கதையை பாடிடுவாய் கவிதையிலே நெஞ்சமே.
1: விரைவில் நஞ்சமே.

வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்யறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாம தைரியமா குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பா அந்த பசங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர்

0: இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமா வீட்டில் வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: பன்னெண்டு மணி 30 நிமிஷம் ஆக போது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ரிச்சோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மதுமலர் படத்தில் வந்து மேடலை கேட்க போறீங்க. அப்படியே அதனை தொடர்ந்து நெஞ்சிலே துணிவிருந்தாள். ஸோ அந்த 2 படங்களிலிருந்தும் பேக் டு பேக் உங்களுக்காக பாடல் வரப்போகுது, இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளதாக

0: இருப்பதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தமிழக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தமிழக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும். நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும். தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும். விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்ட விரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனா்.

0: ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிகா 22-20, 21-15 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: பன்னெண்டு மணி 50 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரிச்சோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோயில் புறா படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: ஒரு மணி ஒரு நிமிஷம் ஆக போது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க. ஸோ உங்களுடைய விருப்ப பாடலை கால் பண்ணி என்கிட்ட கேட்க போறீங்க. நீங்க எந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ணணும் அப்படின்னா 2952-0853-2838-9871 இந்த ரெண்டு எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்க டயல் பண்ணலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கடந்த 7 நாட்களில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிகாஸ் உங்களை மாதிரி அவங்களுக்கும் அவங்களோட விருப்ப பாடலை ரேடியோவில் கேட்டு மற்றவங்க ப்ளே பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது தானே வாழ்க்கையில் ரொம்பவே வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் மற்ற நேயர்களுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓய் நிகழ்ச்சியோட முதல் பாடல் இருவர் படத்தில் வந்து வரப்போகுது, நரிமுகை. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது அர்ஜுமா விஜயகுமார். பி வித் அஸ்.

கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது.

0: தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியத சரியா செய்யுங்க, செய்யக்கூடாததை செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வெல்கம் பேக். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ நிகழ்ச்சியில நீங்க வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கால் பண்ணி கேட்கலாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை டயல் பண்ணுங்க. 2952 0853 2838 9871 இந்த ரெண்டு எண்ணில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். எப்பவும் போல சொல்றது தான், கடந்த 7 நாட்களில் நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பளிங்க. நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன் மேடம்.
1: மாலா சொல்ல
2: வந்த மேடம். எனக்கு வந்து கள்ளுக்குள் ஈரம் படம், தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது, ஏழைல அந்த பாட்டு வேணும் மேடம்.
1: ஷூர், அந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு மாலா.
2: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. ரெடியா?

0: 1:15 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சோஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் மகாலிங்கம் பேசுறேங்க.
0: மகாலிங்கம்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
1: நன்றிகள்
0: சார்.

0: ஹலோ, அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இங்க பாரு, போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லு ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: 103.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து சார்? வெங்கடேஷ், உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க பாப்போம். என்ன பாட்டு வேணும் சார்?
1: நல்ல
0: சிட்டுக்கு போடுங்க. ஓகே, ஷூர், அந்த பாடல் உங்களுக்காக பிளே பண்றேன் சார்.
1: ஓகே,
0: தேங்க்யூ.

0: வெல்கம் பேக். 1:25 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். உங்க பேரு?
1: நல்லூர்.
0: முன்னுசாமி சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: ஆதிபராசக்தி படத்துல இருந்து ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் ஆடியம்மா பாட்டுமா.
0: ஓகே சார், அந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி சார்.
1: சரிம்மா.

ஆடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரல்லே, பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரல்லே, பேச்சுப்படி பொங்கல் உன்ன இங்கு வரல்லே, நான் முச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன், ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சம் வாடியம்மா ஆளாக்கு.

சித்திரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி, பத்திரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா, இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடி அம்மா, காத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்ச

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அப்பாப்பா. சரி, கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்ணுறியோ? நாங்கள்லாம் அந்த காலத்தில்
0: அம்மாம்மா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாமல் ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதானே ஆகணும்.
1: கடைக்குள்ளே வந்திருந்தேன்னா ஏசியும் கிடச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆகிருக்காது. கேஸ் லீக் ஆனால் வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணால் அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா.

0: நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
1: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: ஒரு மணி 31 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பாடல் உங்கள் சாய்ஸ்ல உங்களோட விருப்ப பாடலும் நீங்க வந்து கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-0853 2838-9871 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது எண்களுக்கு தொடர்பு கொண்டு 044 அப்படி ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி கால் பண்ணலாம். ஸோ சொல்லியிருக்கிறது தான், கடந்த 7 நாட்களில் நேயர்களையே பங்கெடுத்திருந்தீர்கள் அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நிகழ்ச்சி நடத்துறையர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: யார் இங்க இருந்து சார்?
5: கேரி சத்யேஷ்குமார்.
4: ஓகே குமார் அவர்களே, என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு 3ஆம் பிறை படத்திலிருந்து கண்ணே கலைமானி.
4: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு சார். நன்றி.
5: ஓகே, நன்றி, தேங்க்யூ.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: 102.3 FM. ஒரு மணி 37 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. உங்கள் விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். ஸோ நிகழ்ச்சியில் எடுத்தனே ஏர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார், எங்க இருந்து?
1: சென்னை ஏழுக்கிணறு தேவா.
0: தேவா அவர்களே, என்ன பாடல் சார் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து இதயக்கனி.
0: ஓகே ஓகே,
1: நீங்க நல்லா இருக்கணும்.
0: ஓகே சார், ஷா ஷா.
1: பாடல் கேட்கிற அனைத்து நேயர்களுக்கும் நல்லா இருக்கணும்.
0: ஓகே சார், நன்றிகள் நன்றிகள். உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, நீங்களும் நல்லா இருங்க.
2: தென்னகமாம் இந்த

0: சிறகம்பாத்தி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. சிறகம்பாத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஒரு மணி 44 ஆயிட்டிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் FM-ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர் ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து
2: பேசுறேன்?
1: ரேவதி ஸ்ரீராமன்.
2: அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: ஓகே, என்ன பாடல் வேணும் சார்?
2: புது புது அர்த்தங்களை

0: நன்றிகள்
1: நன்றிகள் சார். அனைத்து ஆர்ஜே சார்பமும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி
1: நன்றிகள் சார், உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு.
0: நன்றி மேடம், நன்றி.

0: 102.3 FM. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாருன்னு பாப்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து சார்?
1: நான் இந்த புத்தூர் இருந்து கல்யாணசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த கௌரவம் படத்தில் இருந்து மெழுகுவர்த்தி எரிகின்ற அந்த பாட்டு ரொம்ப அடிக்கடி ஒளிபரப்புறது இல்ல,
0: அந்த பாடல் உங்க பிளே பண்றேன் சார்.
1: கண்டிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி.

0: நிகழ்ச்சியோட இறுதி நேயர் பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சைலாபேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த், என்ன பாடல் வேணும் சார்?
1: உள்ளே வெளியே படம். பாட்டு வந்து சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தனம் பெட்டின்னு வரணும்.
0: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு சார். நன்றிகள்.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ.

0: பாடல்களின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்க வல்லது இசை. அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
0: நிகழ்ச்சியில் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். ஓகே, இன்னைக்கு எங்கள் ஸ்டைலில் என்ன மாதிரியான பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. இப்போ நிகழ்ச்சியில் கேட்க போகிற முதல் பாடலை கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கேட்க போகிற இந்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா கங்காவோட குரல்களில் விஜய் எழுதின பாடல், தேவாவோட இசையமைப்பில் தேவதையை கண்டேன் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

நேரம் பொழுது 2:21. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நாம இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறப்பெல்லாம் ஒரு வித பாடல் தொகுப்போட நாம சந்திக்கிறது உண்டு. அந்த வகையில தான் இன்னைக்கும் ஒரு பாடல் தொகுப்பு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. சரி, ஒரு பாட்டு கேட்டா எப்படிங்க தெரியும், பா விஜய் எதுனா அருமையான பாட்டு கேட்டாச்சு, இனி அடுத்து ஒரு பாட்டும் போடுங்களேன் நாங்க கொஞ்சம் யூகிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? இதோ பாட்டு வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல புலமைப்பித்தனோட பாடல் எல்லோரும் நல்லவரே. இந்த படத்துல இந்த பாட்டு

ஓகே, இப்போ ரெண்டு பாடல்கள் கேட்டுட்டு வந்தாச்சு. இனி ஒரு அறிவிப்பு நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு நம்ம போகலாம். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு இது. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால் வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 23 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17-7-2026 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள

விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை tanvas.ac.in மற்றும் adm.tnauvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். ஓகே, நேரம் வந்து 2:26 ஆயிடுச்சு. அடுத்து வரப்போகிற பாடல் மனோ கே எஸ் சித்ராவோட குரல்கள், டி ராஜேந்தர் இசையில், ஆயுசு 100 இந்த படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: முழுமையான கொண்டாட்டம், இசை கொண்டாட்டமாக கேட்டு ரசிட்டு இருக்கீங்க எங்கள் ஸ்டைல். ஓகே, இது வரைக்கும் நாம் வந்து எத்தனை பாட்டு கேட்டிருக்கோம்? தேவதை கண்டேன் கேட்டாச்சு, எல்லோரும் நல்லவரே பாட்டு கேட்டாச்சு, ஆயுசு 100 இந்த படத்துலேருந்து பாட்டு கேட்டாச்சு. அடுத்து கேட்க போகிற பாடல் வந்து நீ சிரித்தால் நான் சிரிப்பேன், இந்த படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மெல்லட்டூர் விஸ்வநாதன் அவங்க எதுன பாடல், ஷியாமோட இசையமைப்பில் நாம் கேட்க போகிறோம். கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் யூகிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே முகநூல ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். பண்ணைபுரம் மணிகண்டன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வீரராகவன் பண்பலை பொழுதுபோக்கும் அலை, பல முகங்கள் அடையாளம் காட்டிய பாசவலை, பகிர்ந்து உறவாட பாலமாக அமைந்த தேனலை, பண்பலை பெருமைதனை உள்ளங்கள் உறவாடிய அன்பு அலை. இன்றைய எங்க இதில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்துலேருந்து பதிவு. முகமது மியான் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலேருந்து அமுதாவோட சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மதிய வணக்கமும் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது, வெல்கம் வெல்கம் டு ஷோ அனுராதா ஆர்ஜே மேம், நீங்கள் வந்தாலே பாடல்கள் அருமை, அதுவும் மிக பெருமை, ரொம்ப நன்றி, மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. மீரா வெங்கட்ராமன் வணக்கம், முரளிதரன் விழுப்புரம் மகிழ்வான மதிய வணக்கம், அழகே பாடல் இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி விவத் பாரதி எஃப்எம்க்கு நன்றி சொல்லியிருக்காங்க. டிநகர் ரங்கராஜன், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, எங்கள் ஸ்டைல் அதான் விவத் பாரதிக்கு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி டிநகர்லேருந்து. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், அப்புறம் கலீல் அகமது பொன்னேரி அவங்க வந்து நீங்கள் போடுற பாட்டு என்னன்னா பிரம்மன் பிரம்மன் பாடல்களை போடுகிறீர்கள் கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் பிற்பகல் வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சி சிறப்பாக தொடர வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுகுணாதேவி, பிரம்மதேவன் இந்த வார்த்தை கொண்ட பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி தாம்பரத்துலேருந்து. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், எங்கள் ஸ்டைல் இன்றைய தொகுப்பு பிரம்மன் என்ற வரி வரும் பாடல்கள் அல்லது பெண்களை வர்ணித்து பாடும் பாடல்கள் என்று நினைக்கிறேன். முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் பிரம்மன் பாடல்கள் பிரமாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழுகிணறு தேவா, நானும் கேட்டுட்டு இருக்கேன். தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், கேம்காடன் எம்ஜி செல்வகுமார் இவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அழகா ஒரு போஸ்டர் பண்ணி போட்டிருக்காங்க. படைத்தானே பிரம்மதேவன், பிரமாதமான இந்த பாடல்களை வழங்கி தங்களுக்கு பாராட்டுக்கள்னு கேம்காடன் எம்ஜி செல்வகுமார். பாரிவள்ளல் வாழ்த்துக்கள் சொல்லி பூங்குத்து. பி புஷ்பா அவங்களும் வாழ்த்து. எம் என் வி நச்சுப்பிள்ளை, உங்கள் அன்பின் காரைக்கால் நிரவி நச்சுப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. ஓகே, எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். ஏன்னா கரெக்டாக யூகிச்சிருக்கீங்க, படைத்தவனோட அந்த பெயரை தன்னுடைய பாடல்களில் திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் எப்படி வடித்து தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் தன்னுடைய கைவண்ணத்தில். அதாவது படைத்தல் தொழில் பிரம்மனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் அழகாக சொல்லுவாங்க, படைப்பதினால் என் பேர் இறைவன் அப்படின்னு சொல்லி. அந்த படைத்தவனையே தன்னுடைய பாடல் வரிகளில் வச்சு வடித்து நமக்காக பாடல்களாக கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க, அந்த ரசனை அதுதான் வந்து இன்னைக்கு எங்கள் ஸ்டைல். சரி, அடுத்த பாட்டு இதை வந்துட்டே இருக்கு, நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் இந்த படத்துலேருந்து கேட்கலாமா?

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சிருந்த.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும்.

0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட RJ அனுராதா.

நேரம் போய் 2:41:30. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு படைத்தவனோட பெயர், தன்னுடைய பாடல்களில் திரைப்பட பாடலாசிரியர்கள் எப்படியெல்லாம் படைத்து தந்திருக்காங்க நமக்கு அப்படின்னு சொல்லி நாம கேட்டுட்டு இருக்கோம். ஹேமலதா நைஸ் சொல்லியிருக்காங்க, வீச்சூர் ராஜி ராஜ்குமார் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஆஃப் யூ சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஹள்ளி கோயில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஜெயக்குடி இவங்கெல்லாம் வந்து 2:30 to 3 வரைக்கும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மிகச்சிறந்த முறையில் பாடல்கள்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி வணக்கமும் வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து, அனுராதா அவர்களே ஜெமினி படத்துலேருந்து பெண்ணொருத்தி படைத்து விட்டான் அந்த பாட்டு வருமா, ஏன்னா அந்த வார்த்தையில் அந்த பாட்டில் பிரம்மா பிரம்மா இது தகுமா அப்படின்னு சொல்லி வரும், அந்த பாட்டு நிச்சயமா போடுவீங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே சார், வெயிட் பண்ணுங்க, கேட்கலாம். இப்போ கேட்க போகிற பாட்டு வந்து ஹரிஹரன் சுஜாதாவோட குரல்களில், நான் முத்துக்குமார் அவங்களோட கைவண்ணத்தில், தேவாவோட பாடல் இது, மின்சார கண்ணா படத்துலேருந்து. இந்த பாட்டில் எப்படி வரும்னா, பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தானே உன்னை படைத்ததாலே அப்படின்னு சொல்லி அழகாக கொடுத்துருப்பாரு, கேட்கலாமா?

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். எங்கள் ஸ்டைல் ஆரம்பிச்சு இப்பதான் ஆரம்பிச்சது மாதிரி இருக்கு. நேரம் பாருங்க, 2:49 ஆயிடுச்சு. இன்னொரு பாட்டு கேட்க நமக்கு டைம் இருக்கு. உன் பேர் சொல்ல ஆசை, அழகான பாடல், நன்றியின் முரளிதரன் விழுப்புரம். படைத்தானே பிரம்மதேவன் 16 வயது கோலம் எஸ்பிபி பாட்டு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகுணாதேவி கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம 2வது பாட்டை அதான் நம்ம வச்சோம் இல்லையா, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் எங்கள் ஸ்டைல், அதில் வந்து பிரம்மா அப்படிங்கிற தலைப்பில் பல பாடல்களை வழங்கினீங்க. தாங்கள் தலைப்பு தந்தீர்களா அல்லது பாடல்களை தங்கள் தலைப்பை தேர்ந்தெடுத்து கொண்டனவா? ஒரே வியப்பு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நம்ம நேயர் சொன்ன மாதிரி ஜெமினி படத்துலேருந்து தான் பாட்டு. பாருங்க, என்ன ஒரு கோயின்சிடென்ஸ், அதாவது அலைவரிசை 1 இருக்கு பாத்துங்க, நம்மளுக்கும் நம்ம நேயர்களுக்கும் அதுதான். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வைரமுத்தோட பாடல், பரத்வாஜ் அவங்க இசையமைப்புல ஜெமினி படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: ஓகே, இத்தனை பாடல்கள் கேட்டாச்சு, பிரம்மா அப்படின்னு வர மாதிரி. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்தில் வந்து அண்ணாமலை அண்ணாமலை பிரம்மனுக்கு மூடு வந்து ஒன்றை படைச்சிட்டா அப்படி வரும். நாடோடி தென்றல் படத்தில் வந்து மணியே மணிக்குயிலே, அதில் வந்து பொன்னில் வடித்த சிலையே பிரம்மன் படைத்தான் உனையே, இப்படி பாட்டு வரும். ஸோ கேம்காடு நேம்ஜி செல்வகுமார் வந்து பெண்ணொருத்தி பெண்ணிறுத்தி படைத்து விட்டாய், கவிஞரோட வரிகள் கற்பனையோட ஊற்று மேற்கத்திய பாணியில் அமைந்த இந்த பாட்டு என தாளம்போட வச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் பிரம்மாவோ பிரம்மா இந்த பாட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஹை பிரம்மா பற்றிய பாடல்களா சூப்பர் அப்படின்னு சொல்லி மீரா வெங்கட்ராமன். சுகுணாதேவி இன்னொரு பாட்டு ஞாபகப்படுத்தியிருக்காங்க, டி ராஜேந்திரோடது மோகம் வந்து தாகம் வந்து என்னை மயக்கா அந்த பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்புராணி ஸ்டைல் பாடல்கள் தேர்வு அருமை இனிமே நன்றி அனு அவர்களுக்கு, யுவர் ஸ்டைல் இஸ் சூப்பர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சபரி மனோஜ் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சோ நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
2: எங்கள் ஸ்டைல்.
0: நேரம் பொழுது 2:55. இனி நாம் கேட்கலாம்
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் 2ம் கட்டத்தை குறித்து. தூய்மை

சுத்தம் சுகாதாரம் ஆகியவற்றின் இந்திய பரிணாமம் தொன்மகால ஞானத்தையும் தற்கால முன்னெடுப்புகளையும் கொண்டு பின்னப்பட்ட ஓர் அழகான ஜவுளியை போன்றது. சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து சமகால நாடு தழுவிய இயக்கங்கள் வரையுள்ள புத்தாக்கமான கழிவறை கட்டமைப்புகள் பொது சுகாதாரம் மற்றும் தூய்மையை மேம்படுத்தும் ஒரு தவ பயணமாகும். வரலாற்று புத்தாக்கங்கள் பல இருந்தாலும் பாரத நாடு சுகாதார சவால்களை குறிப்பாக ஊரக பகுதிகளில் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இது கோடான கோடி மக்களின் சுயமரியாதைக்கான சவாலும் கூட. 2014 வெறும் 39% மக்களே சுகாதாரமான கழிவறைகளை கொண்டிருந்தனர். இதனால் அதிகம் பாதிப்படைந்தது பெண்களும் குழந்தைகளும் தான். இந்த சவால்களை மேற்கொள்ளவும் பாரதத்தின் குடிமக்களின் சுயமரியாதையை மீட்டெடுக்கவும் கொண்டுவரப்பட்ட திட்டமே தூய்மை பாரதம் திட்டமாகும். 2014 2 அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்த வெளியில் மலம் கழித்தல் அல்லாத தேசமாய் இந்தியாவை மாற்றிட மக்கள் சக்தியை ஆதாரமாக கொண்டு தூய்மை பாரதம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2019 தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 150th பிறந்த தினத்தையொட்டி 600,000 கிராமங்கள் திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்டன. 2014 முதல் 2019 வரை இத்திட்டத்தின் முதல் கட்டம் செயல்படுத்தப்பட்டது. முதல் கட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் கட்டம் 2020-21 முதல் 2025-26 வரை தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் திறந்த வெளியில் மலம் கழித்தல் அல்லாத நிலையை தக்க வைக்கும் முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன. அதாவது சம்பூர்ண ஸ்வச்சதா என்ற நிலையை அடைதல். கூடவே திட மற்றும் திரவ கழிவுகள் மேலாண்மை, அனைத்து கிராமங்களையும் இந்த கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலைக்கு உயர்த்துதல் இதன் நோக்கமாகும். இந்த இரண்டாம் கட்டத்தின் முக்கிய நோக்கங்களை அறிந்து கொள்வோமா? கிராமங்களில் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையை தக்க வைத்தல், திடக்கழிவு மேலாண்மை, திரவ கழிவு மேலாண்மை, பார்த்தாலே புலப்படும் தூய்மை ஆகியனவாகும். இரண்டாம் கட்ட திட்டத்திற்காக ₹1.40 lakh crore ஒதுக்கப்பட்டுள்ளது. தகவல் மேலாண்மை கட்டமைப்பு மூலம் கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையின் முன்னேற்றம் கண்காணிக்கப்படும். இதன் கீழ் உள்ள கிராமங்கள் லட்சிய நோக்கமுடையவை ஆஸ்பைரிங், தகுதியை உயர்த்தி கொண்டவை ரைசிங், மாதிரி கிராமங்கள் மாடல் வில்லேஜஸ் என்று 3 பிரிக்கப்பட்டுள்ளன. இம்மூன்றில் உயரிய நிலையான மாதிரி கிராமங்களில் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலை தக்க வைக்கப்பட்டிருக்கும். திட மற்றும் திரவ கழிவுகளை அகற்றும் கட்டமைப்புகள் இருக்கும். பார்த்தாலே புலப்படும் தூய்மைக்கு சான்றாக குறைவான குப்பைகள், மிக குறைந்த அளவில் தேங்கி இருக்கும் சுகாதாரமற்ற நீர், பொது இடங்களில் நெகிழி குப்பை கிடங்குகள் இல்லாமை, கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையை உறுதிப்படுத்தும் தகவல் கல்வி மற்றும் கருத்து பரிமாற்ற செய்திகள் பொது வழியில் புலப்படுதல் ஆகியவை இருக்கும். புறம் தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று உரைக்கும் வள்ளுவ பெருமான், புறம் தூய்மை நீரால் அமையும் என்பதில் உடல் சுத்தமல்லாது சுற்றுச்சூழலின் சுத்தத்தையும் அவர் வலியுறுத்துகிறார். சுத்தம் சோறு போடும் என்ற தமிழ் மரபின் பிள்ளைகள் நாம். அதன் வழியே நடந்து பாரதத்திற்கு பெருமை சேர்ப்போம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை குறித்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 3:35. இனி நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: காற்று வீதியில் கான ஊர்வலம், இது வர்ணஜாலம். இன்னைக்கு வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான பாட்டுலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கீங்க இல்லையா? போன முக்கால் மணி நேரம் நாம் என்ன கேட்டோம், பிரம்மதேவன் அப்படின்னு வர மாதிரியான பாட்டெலாம் நம்ம கேட்டு ரசிச்சாச்சு. மதிய நேர பாட்டெலாம் அருமையாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து ராஜமாணிக்கம், கோபி, மேலப்பேடு, தயாளன் இவங்கெல்லாம் கூட வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ வர்ணஜாலத்தில் நாம் கொடுக்க போகிற முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி வசந்தாவோட ஹம்மிங் குரலோட, எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில், சுமதியன் சுந்தரி படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

இசையோடு இணைந்திருக்கிறோம். காற்று வீதியில் கான ஊர்வலமா இது வர்ணஜாலம். வர்ணஜாலத்தில் தன்னுடைய குரலால் அப்படியே ஜாலம் காட்டின பி வசந்தா ஹம்மிங் குயின் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க ஹம்மிங் பண்ணால் அந்த பாட்டு வந்து மாபெரும் ஹிட் அப்படின்னு வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களால புகழப்பட்டவங்க. அவங்க ஒரு பாட்டுக்கு ஹம்மிங் கொடுத்தே பிரபலமானவங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துக்குங்களேன். அவங்க குரல் வண்ணத்தில் வந்த பாடல்கள் நாம் இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம், தொடர்ந்து கேட்க போகிறோம். ராஜா படத்துலேருந்து வரப்போகிற இந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பி வசந்தா அவங்களோட குரல்களில் கண்ணதாசன் எதின பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் வந்துட்டுருக்கு.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்து

0: அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சிருந்த.
1: இசைக்கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு. செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: முழுமையான கொண்டாட்டம், இசை கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லணும். 3:12 ஆக போகுது. அதாவது அப்படியே எப்பவுமே பழமை என்றும் இனிமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே பின்னோக்கி நம்மளுடைய எண்ண அலைகளை அப்படியே பின்னோக்கி அலைப்பாய செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த பழைய பாட்டு கேட்கறது அப்படிங்கிறது. அதுலேயும் வந்து ஹம்மிங் பண்ணி ஒரு பாட்டு பிரபலமாக இருக்குது, அதுவும் ஒரு பாராட்டு கொடுத்துருக்காரு எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க அப்படின்னு சொல்லும்போது, நிறைய பாடல்கள் வந்து பி வசந்தா அவங்க குரலில் வந்து ஹம்மிங் குரலில் பாட்டு ஹிட்டான பாட்டுக்கள் வந்திருக்கு. அதுலேயும் ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து அந்த ஹம்மிங் வாய்ஸோட பாட்டு வந்தது நிறைய வந்து பிரபலமான பாடல்களாக இருக்குது இவங்களுடைய குரல் வண்ணத்தில். ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டு கேட்டோம் இல்லையா, ரெண்டுமே வந்து ஜெயலலிதாக்கு வந்து அவங்க ஹம்மிங் குரல் கொடுத்தது தான். அடுத்து வரப்போற பாட்டு கூட வந்து டி எம் சௌந்தரராஜன் பி வசந்தாவோட ஹம்மிங் குரலோட கண்ணதாசனோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் ராமன் தேடிய சீதை இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துச்சுக்கு. கேட்டுட்டு உங்களுடைய பதிவுகளை அப்படி ஒரு பார்வை நம்ம பார்க்கலாம்.
3: திருவளர் செல்வியோ

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
1: காலை 5:30 முதல் 6 மணி வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஃ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
1: காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.
3: வர்ண ஜாலம் இந்த நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. 3:18:40. ஆரம்ப பாடலே அருமை, பொட்டு வைத்த முகமோ, எஸ்பிபி வந்து சிவாஜிக்கு பாடிய முதல் பாட்டு அப்படின்னு சொல்லி முத்துகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அவருக்காக பாடும்போது கொஞ்சம் பயந்துட்டே பாடினாராம். ஆனால் நீ எனக்காக எந்த இதுவும் மாற்றிக்க வேணாம், நான் உனக்கு தகுந்த மாதிரி என்னுடைய அந்த பாடி லாங்குவேஜ், என்னுடைய முக இதெல்லாம் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து பாட வச்சு தான் நம்ம வந்து பதிவுகளெல்லாம் படித்ததுண்டு. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நடிகர் திலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருக்காக நம்மளுடைய எஸ்பிபி ஐயா அவங்க பாடின முதல் பாட்டு தான் பொட்டு வைத்த முகமோ. முரளிதரன் விழுப்புரம் அந்த பாட்டுக்கு வந்து பியூட்டிஃபுல் சாங் தேங்க்ஸ்ன்னு சொல்லி இருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், வர்ணஜாலம் நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது. வானத்தின் வர்ணஜாலம் வானவில், மேகத்தின் வர்ணஜாலம் மழை, கற்பனையின் வர்ணஜாலம் கவிதை, காற்றின் வர்ணஜாலம் மரங்களின் அசைவு, பூக்களின் வர்ணஜாலம் விழிகளுக்கு விருந்து, அதுபோல வானொலி வழங்கும் வர்ணஜாலம் பாடல்கள் நம்மளுடைய செவிகளுக்கு விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா சூப்பர் சொல்லியிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் மறுபடியும் வந்து அந்த எஸ்பிபி குரலில் உருவான பொட்டு வைத்த முகமா அந்த பாட்டினுடைய மனதில் மகிழ்ச்சியை தொட்டுவிட்டு சென்றது அப்படின்னு சொல்லி ரைமிங்காக ட்ரை பண்ணியிருக்கீங்க, நல்லாயிருக்கு. சுளை ரீஜா மனோகரன், வர்ணஜாலம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து, பொட்டு வைத்த முகமோ அசத்தல், வர்ணஜாலத்தை அலங்கரித்த இனிமையான பாடல், தொடர்ந்து வந்த பாடல்கள் எல்லாமே வந்து ஆஹா ஓஹோ ஏவன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்தாலே ஒவ்வொரு வித்தியாசமான நிகழ்ச்சி அரங்கேறும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார். ஒன்றும் இல்லைங்க, ஒரு யோசிப்பு தான், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், நீண்ட நாட்களாக நான் எதிர்பார்த்த ஒரு தொகுப்பு இன்று நம்முடைய விவித் பாரதியின் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. செவிகளுக்கு இன்று இசை மழைதான் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிகளில் பாடல்கள் பொலிவு, வர்ணஜாலம் தந்தது அழகு, வார்த்தை ஜாலம் தொகுப்பின் நிறை, வசந்த குரலில் ஹம்மிங் கனிவு, வழங்கிய பண்பலை பாடல்கள் தெளிவு. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலேருந்து, சென்னை பழையவனாறுபேட்டை சோமசுந்தர பிரபு வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்காங்க. ஏழுக்கினர் அபுதாகி பூங்குத்து கொடுத்துருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், ஆரம்ப பாடலே என்னுடைய நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் ஒலிக்கிறது. ராஜா திரைப்பட பாடல் ஹம்மிங் பாடல், அடுத்து வந்த ராமன் தேடிய சீதை திரைப்பட பாடலான திருவரட்சில்வியோ, அந்த பாட்டு வந்து எங்களை சிறுவயது காலத்துக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இதுதாங்க அந்த பாட்டோட விந்தை அப்படின்னு சொல்றது. நம்ம எங்க பார்த்தோம், எப்படி பார்த்தோம், யாரோட பார்த்தோம், எத்தனை முறை பார்த்தோம், இதெல்லாம் கூட நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். மைதிலி, தீத்திக்கு மினிய மாலை வணக்கம், வர்ணஜாலம் இதுல வந்து பாடல்கள் எல்லாம் வந்து அனு மேடம் எப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லி, ஹம்மிங் பாடல்கள் எஸ்பிபி வசந்தா எல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி 100 mark கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. விஸ்மாம்பலத்திலேருந்து மைதிலி தேங்க்யூன்னு சொல்லியிருக்காங்க. திருவரல் செல்வியோ, திருவளர் செல்வியோ, ஃபேண்டாஸ்டிக் சாங், தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு முரளிதரன். பி புஷ்பா, அவங்க வந்து பாட்டு எல்லாமே சூப்பரோ சூப்பராக இருக்குது, வித்தியாசமான பாட்டு கொடுத்துட்ருக்கீங்க.

அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து வாழ்த்து சொல்லி அழகாக ஒரு போஸ்டரும் பண்ணியிருக்காங்க. கமலாவர்தன் வர்ணஜாலம் பாடல்கள் எஸ்பிபி வசந்தா பாடிய பாடல் சூப்பர், வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து 4000 பாடல்களுக்கு மேலாக பாடியிருக்காங்க பி வசந்தா அவங்க. என்னென்ன லாங்குவேஜில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெலுகு, துளு, சான்ஸ்கிரிட், மலையாளம், தமிழ், கன்னடா, ஹிந்தி, இப்படி தென்னிந்திய மொழிகள் தவிர ஹிந்தியிலையும் அவங்க பாடியிருக்காங்க. கலைமாமணி அவார்டும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எங்களுடைய முதல் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குமரி அப்படிங்கிற படத்தில் வந்து ஆசை வந்த பின்னே அச்சம் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு கேஜி யேசுதாஸ் அவங்களோட பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு இப்போ நம்மக்கிட்ட இல்லை, இருந்தால் கண்டிப்பாக அது நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதே மாதிரி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் கேஜி யேசுதாஸ் அவங்களோட சேர்ந்து முழு பாடலுமே, நம்ம இப்போ போட்டுட்ருக்கிறது வந்து ஹம்மிங் இல்லையா, முழு பாடலுமே அவங்க வந்து அந்த கொஞ்சம் குமரி படத்துலேருந்து ஆசை வந்த பின்னே அந்த பாட்டு அவங்க பாடியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பாடல்களும் அவங்க பாடியிருக்காங்க பல்வேறு லாங்குவேஜஸில். சரி, இப்போ அடுத்த பாட்டுக்காக நம்ம காத்துட்ருக்கோம், கேட்டுடலாம் கண்டிப்பாக. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி வசந்தாவோட ஹம்மிங் குரல்களோட, கண்ணதாசனோட பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில், வீட்டுக்கு ஒரு பிள்ளை இந்த படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

மூன்று மணி 28:20 நொடியில் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வர்ண ஜாலம் இதில் இணைஞ்சிருக்கீங்க. தன்னுடைய குரல் ஜாலத்தால் ரசிகர்களோட மனசில் இன்றைக்கும் நீங்காது இடம் பெற்றிருக்கக்கூடிய பின்னணி பாடகி பி வசந்தா அவங்க நிறைய பாடல்களுக்கு ஹம்மிங்கும் கொடுத்துருக்காங்க, பாடல்களும் பாடவும் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 பாடல்களுக்கு மேலே அவங்க பாடியிருக்காங்க பல்வேறு மொழிகளில். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கலாமா? இவங்க வந்து இளையராஜாவோட இசையமைப்பில் ஜென்சியோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் போடலாம். வீட்டுக்கு ஒரு பிள்ளை பட பாடலில் பி வசந்தா அவங்க தந்த ஹம்மிங் அந்த பாடிய ஒவ்வொரு சரணத்தோட முடிவிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத பாடல், தந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்தோணிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த பாட்டு நம்ம கேட்க போகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட சேர்ந்து தான் நிறைய ஹம்மிங் பாட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் எழுதின பாடல் பானுமதி அவங்க இசையமைப்பில் இந்த பாட்டு இப்படியும் ஒரு பெண் படத்துலேருந்து பொங்குதே புன்னகை, கேட்கலாமா?

0: நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
1: சரிப்பா பத்ரம். ஆமா எதுல போற?
2: என்னம்மா கேள்வி? எப்பவும் போல ட்ரெயின்ல தான்.
1: இல்லப்பா, இன்னில இருந்து 10 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் காரணமா அந்த வழியில போற ட்ரெயின் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி இருக்கறாங்களாமே, அதனாலதான். நீ பஸ்ல போ.
2: சரிம்மா. ஆனா எப்படிமா, வீட்டுக்குள்ளே தான் இருக்க, ஆனா எல்லா விஷயமும் தெரியுது.
3: நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் இருக்கு இல்லையா,
4: அதுல காலையில 7 இருந்து 8 வரைக்கும்
3: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டா போதும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: அப்போ பாட்டு கேட்டுக்கிட்டு அலுப்பே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற, அப்படிதானே?
3: அப்படியேதான்.
5: வணக்கம் தமிழ்நாடு.
4: அருமையான இனிமையான பழைய பாடல்கள், அதோட தொகுப்பு பி வசந்தா பின்னணி பாடகி அவங்களோட அந்த குரல் ஜாலத்தில் இன்றைக்கி வர்ண ஜாலம் நிகழ்ச்சி ஜொலிச்சிட்ருக்கு. உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. திருமுருகன் ராமசாமி வணக்கம். 70களோட கருப்பு வெள்ளை வர்ண ஜாலம், மாமன்னரே மறவேன் ஒரு நாளும், விவித் பாரதிக்கும் பாடல் தொகுப்பாளருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி லால்குடியிலேருந்து திருமுருகன் அவங்களோட பதிவு. பூஜா ராஜா அவங்க வந்து புதிய வார்ப்புகள், அந்த நம் தன நம் தன தாடம் வரும் அந்த பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. இளையராஜாவோட இசையமைப்பில் ஜின்ஸியோட பாடின பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, டக்குன்னு பதில் வந்துருச்சு. வாழ்த்துக்கள் மேடம். அனு மேடம் என்ன மேடம், சொல்லவே வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. மாலை வேளையில் பொட்டு வைத்து அந்த பாட்டு, இன்று முதல் சந்திரனை அந்த பாட்டு, லா லா லா லா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண நல்லா இருக்காது. எஸ்பிபி வசந்தா அவங்களோட தேன் போன்ற அந்த குரல்ல இனிமையா இருந்தது அப்படின்னு சொல்லி, அந்த பழைய குரல் எஸ்பிபியோட அந்த டெண்டர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்லையா, அது வந்து சக்கர மாதிரி அப்படி இனிக்குதுங்க. ஆசம் சான்ஸே இல்லை, அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி பூலாம் கொடுத்து தேங்க்யூலாம் சொல்லியிருக்காங்க விஸ்மாம்பலம் மைதிலி. அந்தோடிராஜ் காட்டு பக்கத்துலேயே நான் அவங்களும் அந்த புதிய வார்ப்புகள் சொல்ல வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்குமே. எம்என்பி என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்கால் நிறவி அந்த இடத்துலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, சின்ன சின்ன மேகம் என் மேகம் என்ன அந்த பாட்டை அன்புடன் வழங்கவும் அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி, பின்னணி பாடகி பி வசந்தா அவங்களோட குரலில் வரக்கூடிய பாடல்களை ஒரு தொகுப்பாக அப்படி ஒரு ட்ரை பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் வந்து பொங்குதே புன்னகை அந்த பாட்டு நீண்ட நாட்களுக்கு பின்னாடி கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மனப்பூர்வமான நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்ணஜால நிகழ்ச்சியில் அனுராதா விஜயகுமார் அவங்க ஹம்மிங் குரலில் தொகுப்பு திரைப்பட பாடல்களை தொகுத்து வழங்குவதை அறிந்து தூக்கத்தை விட்டு துள்ளி எழுந்து தூரிகையை எடுத்து வரைய ஆரம்பித்தேன் விரலால் விரைவாக. ஒவ்வொரு பாடலும் பொங்கியது மனதில், வரே வா, எவ்வளவு நாட்கள் ஆச்சு ஒரு சேர ஹம்மிங் பாடலை கேட்டு, வானொலி விட்டு எங்கும் செல்லாமல் சப்பனமிட்டு அமர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நன்றிங்க சுளை ரீஜா மனோகரனோட பதிவிடு. பாபு முள்ளக்காடு கங்கராச்சுலேஷன்ஸ், வெரி குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி வணக்கம். வசந்த கோலம் மின்னியது, வர்ணஜாலம் மிளிர்ந்தது, வழங்கிய பாடல்கள் தேன் சுவை, வசந்தாவின் ஹம்மிங் குரலில் மறந்தேன் திளைத்தேன் பாடலில் அப்படின்னு சொல்லி மாதவரத்துலேருந்து வீரராகவன். ஓகே, வேகமாக அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். என்னென்னலாம் பாட்டுங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு யூகிச்சு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த பாட்டு உங்கள் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உன்னைத்தான் தம்பி இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி வசந்தாவோட குரல்களை விஜயபாஸ்கர் அவங்க இசை அமைப்பில் இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, கேட்கலாமா?

ஒரு ரேர் சாங் கேட்டாச்சு, ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டு கேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள் கூட பதிவுகள் போட்டிருக்கீங்க. சபரி மனோஜ் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வர்ணஜாலம் பாடல்கள் பல மாதங்கள் கேட்காத எழுபதுகளோட பாடல்கள் அசத்தல்னு சுகுணாதேவி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜடேரி வேல்முருகன் வர்ணஜாலம் பாடல் தொகுப்பு சூப்பர், பொங்குதை புன்னகை பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பொங்குதை புன்னகை பாடல் கேட்டு கொஞ்ச நேரம் கழித்து மழையும் பொங்கி வழிந்தது, அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. மாடம்பாக்கம் அயன் முரளி, பொன்னேரி கலீல் அகமது, நீங்கள் போடுற பாட்டை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அடிக்கிற வெயிலில் சாக்லேட் கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்களும் வந்து இந்த பாட்டு நான் கேட்டதே இல்லை மேடம், ரொம்ப நல்லா இருக்குது மணி விளக்கே அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்திருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், பிற்பகலில் நான் வெளில போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வர்ணஜாலம் எங்கள் ஸ்டைல் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பாடல்கள் கொடுத்துட்ருக்கு, அதனால் இன்னைக்கு வந்து நான் வெளில போகலாமா வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு பட்டிமன்றமே நடந்துருச்சு என்னுடைய மனசில் அப்படின்னு சொல்லி கடைசியில் நான் பாட்டு கேட்டு ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரப்போகிற பாட்டும் வந்து ரொம்ப ரேரான ஒரு சாங் தான், திக்கு தெரியாத காட்டில். இந்த படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்லாரீஸ்வரி, வசந்தா, சாய்பாபா இவங்களோட குரல்களில் ஒரு குட்டியோண்டு பாட்டு, ஆனால் அழகான பாட்டு கேட்கலாம்.

இதே மாதிரி இன்னொரு பாட்டு கூட இருக்குது, வசந்த மாளிகை படத்தில் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் ஏன் ஏன் ஏன், அதுலேயும் இவங்களோட ஹம்மிங் குரல் வரும். எல்ஆர்ஈஸ்வரி, டிஎம் சவுந்தரராஜன் இவங்களோட சேர்ந்து இவங்க வந்து ஹம் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டு. ஆலம், காஞ்சனா, சிஏடி சங்குந்தலா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த பாடல் காட்சியில் சிவாஜி கணேசனோட சேர்ந்து. ஓகே, ஹம்மிங்கே நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இவங்களோட முழுமையான பாட்டு ஒன்று கேட்டுடலாம். பி வசந்தா அவங்க பாடின பாட்டு, வாலியோட பாட்டு, எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில். இரு வீடுகள் படத்துலேருந்து இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்களா, கேளுங்களேன் இப்போ.

அருமையான தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வாலியோட அருமையான பாடல் வரிகள் பி வசந்தாவோட குரலில் அழகாக நம்ம கேட்டோம். அடுத்து நம்ம கேட்க போகிறதும் ஒரு முழுமையான பாடல் தான். பி வசந்தாவோட குரலில் கண்ணதாசன் எழுதின பாடல், கே வி மகாதேவன் அவங்க இசையமைப்பில். இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லி தாயே உனக்காக படத்துலேருந்து அந்த பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி உங்களுடைய பதிவுகள் பார்த்துலாம், உன்னைத்தான் தம்பி இந்த திரைப்பட பாடல், மதுரச பாடல், எஸ்பிபியோட அவங்க ஹம்மிங்கோட பாடினது எங்களை மயக்கினது அப்படின்னு சொல்லி சொல்லி ரீஜா மனோகரன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து அந்த தம் தன தம் தன் அந்த பாட்டு புதிய வார்ப்புகள் சொல்லியிருக்காங்க, மதுரை சோ சண்முக சுந்தரம் வணக்கம், கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் மணிவிளக்கே மாந்தளிரே இந்த பாட்டு கேட்டவுடன் விவத் பாரதி உன்னை இப்படி வர்ணிக்க வேண்டும் என்று என்ன தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை கேட்காத அபூர்வமான திரைப்பட பாடல்களை தொகுத்து வழங்குவது சிறப்பு, திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தில் இந்த பாடலை மறந்தே போயிட்டோங்க, பாட்டுக்காரன் பாடி காட்டலாம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வாழ்த்து சொல்லி அழகாக படங்களும் போட்டிருக்காங்க. பொன்னான உள்ளம் அருமையான பாட்டு அப்படின்னு சொல்லி முரளிதரன் விழுப்புரம், சூளை ரீஜா மனோகரன் வசந்தா என்ற பின்னணி பாடகி இவ்வளவு அருமையான பாடல்களை பாடியுள்ளார் என்பதை நீங்கள் வந்து விவத் பாரதியில் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம், பாடல்கள் கேட்கறதுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க சூளை ரீஜா மனோகரன்.

நேரம் 3:53 ஆக போகுது. நாம் வந்து இன்றைக்கி என்ன கேட்டுட்ருக்கோம் வர்ணஜாலத்தில் அப்படின்னா, பின்னணி பாடகி பி வசந்தா, ஹம்மிங் குவீன் அப்படின்னு சொல்லி மிஸ் விஸ்வநாதன் அவங்களோட போற்றப்பட்ட பி வசந்தா அவங்களோட குரலில் பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா ஜி தேவராஜன் அவங்க இசையமைப்பில் சுசீலா அம்மாவோட வாடி தோழி கதாநாயகி அந்த பாட்டு வந்து துலாபாரம் படத்தில் பாடியிருக்காங்க. போடுப்பள்ளி வசந்தா, இதுதான் இவங்களுடைய பேர், பி வசந்தா. ரெண்டு ஸ்டேட் லெவல் அவார்டு வாங்கியிருக்காங்க, கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி யுகாதி அவார்டு அவங்களும் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம போட்ட பாட்டு இல்லாமல் சித்திரமே உன்விழிகள் கொத்து மலர்கனைகள் நெஞ்சிலே துணிவிருந்தால் அந்த பாட்டு நம்ம அடிக்கடி கேட்கறதுண்டு, அந்த பாட்டும் அவங்க பாடியிருக்காங்க கேஜே ஏசுதாஸோட சேர்ந்து அந்த பாட்டு. ஸோ இவ்வளவு பெருமைகளுக்கு உரிய பி வசந்தாமா அவங்களோட பாடல்களை நம்ம நிறைவாக கேட்க போகிறது என்ன பாட்டு, நீங்கள் எல்லாம் சொன்ன ஜென்சியோட சேர்ந்து பாடின பாட்டு, கங்கையமரனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் புதிய வார்ப்புகள் படத்துலேருந்து தான் இந்த பாட்டு கேட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். வர்ணஜாலம் இனிய இசை ஜாலம் நன்றி அப்படின்னு சொல்லி அன்புராணியோட பதிவு. திருமுருகன் ராமசாமி, பொன்னான உள்ளத்திற்கு கண்ணீர் நன்றிகள். கலீல் அகமது, அவங்க வந்து வர்ணஜால நிகழ்ச்சி ரொம்ப அருமை, அதுவே பெருமை, நீங்கள் பாட்டு போடுவது ஒவ்வொன்றும் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து ரொம்ப அருமையாக இருக்குது, நான் கேட்காத பாடல்கள் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசுநாதர் பேசினால் அந்த பாட்டு ரொம்ப நாள் கழித்து கேட்டதில் சந்தோஷம்னு அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து. சொல்லி ரீஜா மனோகரன், இவங்க வந்து சின்ன வயசில் சண்டே கிளாஸில் போகும்போது இந்த பாட்டு, அந்த ஏசுநாதர் பேசினால் அந்த பாட்டு கேட்டுகிட்டே போவோம், அந்த ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன், மிதந்தது வசந்தம் தந்தது ஒரு மணி நேரம் பண்பலையில் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைவான பாடல் நம்ம கேட்டுடலாம்.

0: பாடகி பி வசந்தா அவங்களோட குரல்ல வந்த பாடல்களோட காற்று வீதியில் கான ஊர்வலம் வந்தது. இதுவரை தந்தது
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். 4-2 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்விருப்பது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்மப்பொழுது 4 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதி நிலைமை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது தாவேக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்த

0: ஒரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல் கார்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லிஜுப்ஜனா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் பொழுது 4:02:35.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை தொடர்ந்து 5 மணி வரையிலும் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி சொல் விளையாட்டா மலர இருக்கு. சொல் விளையாட்டில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம், டயல் பண்ணோம் 0444 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் 2838 9871 ரெண்டு நம்பர்ஸ் உங்களுக்காக இருக்குது. நீங்கள் வரலாம் தொலைபேசி வழியாக. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952 0853 இது ஒரு எண், 2838 9871 இது ஒரு எண் உங்களுக்கானது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையிலேருந்து நீங்கள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்தீங்கன்னா, இல்லைனா 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளாக தொடர்ந்து இப்படி பங்கேற்றிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் வந்து முகநூலில் உங்களுடைய பதில்களை நீங்கள் போடலாம். கண்டிப்பாக நான் படிப்பேன். சரியா, நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களில் கங்கை மரனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் முந்தானை முடிச்சு படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: ஓகே, நேரம் வந்து 4:11 ஆயிடுச்சு. சொல் விளையாட்டு விளையாட நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி கால்ஸ் வந்துட்டே இருக்கு, நாம பார்க்கலாம் யாருன்ட்டு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: பிரகாஷ். புரசேவாக்கம்.
0: புரசேவாக்கத்துலேருந்து யாருங்க?
2: பிரகாஷ்.
0: பிரகாஷ். பிரகாஷ் இதுக்கு முன்னே பேசியிருக்கமா நம்ம?
2: இல்லை மேம்.
0: இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா?
2: இல்லை இல்லை, நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம்.
0: ஓகே ஓகே, சந்தோஷம். சரி, சொல் விளையாட்டுக்கு போகலாமா? அதாவது முதல் எழுத்து வந்து சேமா இருக்கும், நம்ம சொல்லக்கூடிய

0: ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, சுத்தமான நீர் மேகத்தோடு தொடர்புடையது, இடி மின்னலோடு தொடர்புடையது. அடுத்த சொல்லுக்கான குறிப்பு, குன்று உயர்ந்தது நிலப்பகுதி. இந்த ரெண்டு சொற்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னொன்று எளிமையாக இருக்கும். புரியுதா? அதாவது முதல் சொல்லுக்கான குறிப்பு சுத்தமான நீர் மேகம் இடி மின்னல், சரிங்களா? அடுத்த சொல்லுக்கான குறிப்பு குன்று உயர்ந்தது ஒரு நிலப்பகுதி. எல்லாமே வந்து ரெண்டு எழுத்து சொற்கள்
1: தான்.
0: அதோட அப்படி ரிலேட் பண்ணி பாருங்க, ரெண்டு எழுத்து சொற்கள்.
1: வானம் பூமி, அப்புறம்
0: சுத்தமான நீர் மேகம் இடி மின்னலோட தொடர்புடையது மழை. அடுத்த சொல்லுக்கான குறிப்பு குன்று உயர்ந்தது நிலப்பகுதி, இது என்னத்தை குறிக்குது? ரொம்ப எளிமை. ஃபஸ்ட்டு ஒரு இந்த சொற்களை கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடியது அப்படி சும்மா அப்படி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தட்டிட்டு போயிடுவீங்க அப்படியே. ஏதாவது யூகிக்க முடியுதா? அடுத்த நேரத்தை கேட்போமா? நன்றி நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஹலோ, நான் கோமதி.
0: எங்கேருந்தம்மா?
2: ஆலந்தூர்லேருந்து கோமதி.
0: கோமதி அம்மா சொல்லுங்கம்மா.
2: மலை
0: மலை. இன்னைக்கு எப்படி நம்ம வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னா, மழை மலை இப்படி இந்த மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றது உண்டு. கொஞ்சம் அப்படி பெசுகினாலும் அந்த பொருள் இதா தப்பா போயிடும் இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த மழை மலை மழை மலை அப்படின்னு ஒரு 5 தடவை சொல்லுங்க பாக்கலாம்.
2: மழை மழை மழை மழை மழை மழை மழை மழை மழை மழை மழை மழை.
0: சூப்பர்.
2: மழை மழை மழை.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். இதுதாங்க இன்னைக்கு டாஸ்க். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சொல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரெண்டாவது வரக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கறது அந்த மயங்கொழி சொற்களை வச்சு தான் நாம கொடுத்துருக்கோம் இன்னைக்கு, சரிங்களா? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இவ்வளவுதாங்க, மிஞ்சி போனா ஒரு 3 சொற்கள் தொடர்ந்து வரும். ஏன்னா அந்த பொருள் படக்கூடிய மாதிரி வரக்கூடிய மயங்கொலி சொற்கள் இருக்கு தமிழ்ல, சரிங்களா? இப்போ நம்ம அந்த முகநூல்ல யாரெல்லாம் சரியான பதில்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்துடலாம். முரளி மாடம்பாக்கத்துல இருந்து நம்ம போன பதிவு, MS ராஜேஸ்வரி அவங்களோட குரல் மாதிரி இருக்கு பாடகி வசந்தாவோட குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அருமையான பாடல்கள் கொடுத்தீங்க, உங்களுக்கு ஒரு மிலிட்ரி சல்யூட் அப்படின்னு சொல்லி சொல்லி ரீஜா மனோகரன். சின்னதா ஒரு முயற்சி, அவ்வளவுதாங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் தந்தன அந்த அமேசிங் சாங் சூப்பர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சூலை ரீஜா மனோகரன். கலக்கல் அரங்கம் சொல் விளையாட்டு, கலக்கல் அரங்கம் வந்து காலையில் 9:02க்குங்க, இது வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சரிங்களா? ரெண்டுமே வந்து கேம் ஷோங்கிறதுனால அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் முதல் பாடல் சூப்பர், நாங்கள் போடுற பதிவை நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் மேடம் ஆதியாருங்க பூங்கொத்து கொடுத்துருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல் விளையாட்டுக்கு வாழ்த்து காட்டுப்பாக்கம் மந்தோனிராஜ். பாடல் அருமை அந்தி வரும் நேரம் சூழ்நிலைக்கு ஏற்றவார பாடல் தரீங்கன்னு முத்துகிருஷ்ணன். சூழ்நிலை ரீஜா மனோகரன் அந்தி வரும் நேரத்தை முன்கூட்டியே நினைவுபடுத்திட்டீங்க அப்படின்னு நான் பதில் தேடிட்டு இருக்கேன். ஆர்ஜி அனுராதா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சீர்காழி கிருஷ்ணன் அவங்க பதிவை. மீரா வெங்கட்ராமன் மழை மலை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் அவங்க கொஞ்சம் அப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க, மழை மடு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்படின்னா அந்த மயங்கொலி சொற்கள் அந்த ரை லை லை இந்த மாதிரி அந்த தமிழுக்கே உரிய அந்த அழகு அந்த லகரம் லகரம் லகரம் நகரம் நகரம் நகரம் இப்படி அந்த நாக்கிலேயே நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி நம்ம சொல்லும்போது அழகாக வரும். ஓம் பிரகாஷ் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஏழுக்கிணர் தேவா சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சுகுணாதேவி சரியான பதில். சூழி ரீஜா மனோகரன் சரியான பதில். பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அப்புறம் மாலினிதேவி அருணாச்சலம் நடராஜன் சுப்பையா அவங்க வந்து வணக்கம். பொன்னேரி கலீல் அகமது அவங்க மழை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாட்டு நம்ம கேட்க போகிறோம். இந்த பாட்டு SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களை டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல் பூக்களை பறிக்காதீர்கள் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விதத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஓகே, நேரம் வந்து 4:21 30 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டாக மலர்ந்துட்டுருக்கு. மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து சொற்களை தயாரிச்சுட்டு வந்திருக்கோம். நீங்களும் வந்து அழகாக குழு கொடுத்தா சொல்லிட்டு இருக்கீங்க. முத்துகிருஷ்ணன் பாடல்களை தொகுத்து வழங்குறதுல தங்களை யாராலும் மிஞ்சவே முடியாது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஸ்டைல் இல்லைங்களா? எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. மாலையினை வாட்டுது, மாலையில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகணும், ஆனால் வந்து ஒவ்வொரு நிமிடமும் சிறப்பாக போகிறதுனால நான் தள்ளி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ரீஜா மனோகரன் நல்ல நல்ல பாடல்களாக கொடுத்துட்டு இருக்கீங்க. வானொலி கருகிலேயே உட்கார வச்சுட்டீங்க. மீரா வெங்கட்ராமன், நடராஜன், சுப்பையா அப்படிங்கிறவங்க, மாலையில் வெயில் வாட்டியது, இப்போ மழைக்கு தகுந்த மாதிரி மாலையினை வாட்டுது பாடல் அருமை அப்படின்னு சொல்லி தொகுப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகுணாதேவி, அந்தி மாலை பொழுதை குறிக்கும் பாடல்கள்

0: ரெடி ஆயிட்டோம் கேட்கறதுக்கு சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து வர்ணஜாலம் வசந்தா அவங்க பாடின பாட்டு அருமையாக ஒலிச்சுது. அதே மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் மழை அப்படின்னு சொல்ல போக முகப்பேரில் பாருங்க அடை மழை போல பெய்யுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. வானிலை அறிக்கை நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்க வந்து மழை மலை அந்த பதில் கொடுத்துருக்காங்க. மேற்கு மாம்பலத்தில் இந்த இயக்குனர் தேவா பூக்களை பறிக்காதீர்கள் பாட்டு கேட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடம் பதிவு போடும் போது மிஸ் ஆகிடுச்சு ராதா கிரிதரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பேர் பாருங்க கேளுங்க.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவேக் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட RJ அனுராதா.
0: ஓகேங்களா, கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஓகே, நம்ம வேகமா அடுத்த சொல்லுக்கு போயிடலாம். யாருன்னு பாக்கலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
2: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதாம்மா, வேகமா போயிடலாமா நம்ம?
2: சொல்லுங்க மேடம்.
0: ஃபர்ஸ்ட் சொல்லுக்கான குறிப்பு தோகை பூ மடல், சரிங்களா? ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு ஐவகை நிலங்களில் ஒன்று, அது சொன்னாலே போதும் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு எழுத்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆகக்குடி. குறிப்பு தோகை பூமடல் தென்னை பனை இதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு ஐவகை நிலங்கள்ல ஒன்று, வறட்சி அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம.
2: முதல் குறிப்புக்கு வந்து பாலை அப்படிங்கிற ஒரு விடை மேடம். பாலை. ரெண்டாவது வந்து இதே இதுல வருமே
0: வருமே வருமே
2: நெல்லை மருதம்
0: நெய்தல்
2: நெய்தல் இதுவும் பாலைன்னு தானே?
0: பாலை அது வந்து லட்டுலா சின்னலா.
2: ஆமா மேடம்,
0: அதான் அதுதாங்க.
2: ரெண்டு லாதான் மாறுது மேடம்.
0: அதுதான் மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மெல்லினம் இடையினம் வல்லினம் அப்படின்னு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்ல.
2: ஆமா மேடம்,
0: சரி இப்ப ரெண்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. பாலை, பாலைங்கிறது நீங்க பாத்திருக்கீங்களா? தென்னம்பாலை பனம்பாலை அதெல்லாம்
2: நாங்க தென்னமரம் வச்சிருந்தோம்.
0: சூப்பர் சூப்பர்,
2: நல்லா அழகா இருந்துச்சு.
0: அந்த மொட்டு மலர்றதுக்கு முன்னாடி
2: என்ன
0: பண்றீங்க? பெரும்பாக்கம் அனஜாசுந்தர் மாலை அப்படின்னு துவங்கக்கூடிய பாடல்கள் சூப்பர் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் ஆட்டமினிமை பாட்டம் குடுமை தமிழோடு விளையாடு பண்பலை அளிக்கும் செழிப்போடு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. சென்னை பழைய பன்னாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து நிகழ்ச்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுகுணாதேவி பாலை, மாலினி தேவி அருணாச்சலம், ஓலை பாலை அப்படி இல்லமா? முதல் எழுத்து சேம்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்குமே முதல் எழுத்து ஒற்றுமையா இருக்கும், இரண்டாவது எழுத்து மட்டும் மாறும், சரிங்களா? சுகுணாதேவி பாலை, பாலை ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இயக்குனர் தேவா, அப்புறம் மீரா வெங்கட்ராமன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், பெரும்பாக்கம் மனஜா, பாலை தாழைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. பொன்னேரி கலீல் அகமது அலை பாலைன்னு சொல்லியிருக்காங்க. சுளிரீஜா மனோகரன் பாவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலை பாலை இது ரெண்டு தான் வந்து சரியான பதில். அதாவது தோகை பூமடல் வந்து பாலையை குறிக்கக்கூடியது. நிலம் ஐவகை நிலங்களில் ஒன்று வந்து பாலை, பாலை நிலம்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஓகே, இப்போ வந்து அடுத்த சொல்லுக்கும் நம்ம போயிடலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: சந்திரசேகர் வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், சரிங்களா? வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம், வாழ்க மடிப்பாக்கம் கோபாலட்சுமா.
0: நல்லா இருக்கோங்க ஐயா. இதுக்கு முன்னாடி வரல இல்லீங்களா? நேரம் விடியல் பொழுது இது வந்து முதல் சொல்லுக்கான குறிப்பு, சரியா? இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு வந்து இளைஞன் ஆண் மாடு.

0: விலங்கு, விலங்கினம்.
1: இளைஞன்,
0: ஆண் மாடு, விலங்கு. இது வந்து இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு. முதல் சொல்லுக்கான குறிப்பு வந்து நேரம், விடியல், பொழுது, இதெல்லாம் சொல்லலாம்.
1: காலை, காலை.
0: சூப்பருங்க, அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலை காலை இத வந்து அஞ்சு முறை சொல்லுங்க. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: காலை, காலை, காலை, காலை, காலை, காலை, காலை, காலை, காலை, காலை, காலை, காலை, காலை, காலை.
0: வேறுபடுதே, வேறுபடுதே.
1: காலை, காலை, காலை.
0: சரி, நன்றி, நன்றி, முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். காலை, காலை, அதாவது காலை நேரத்தை குறிக்கக்கூடியது. விடியல் காலைன்னு சொல்லுவோம், பொழுதுன்னு சொல்லுவோம் காலை அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம், பேசுங்க.
2: மாலை,
0: உங்களுடைய அந்த ஒலி அளவு ஒழுங்கா வரலையே. யார் பேசுறீங்க? வெங்கடையா சொல்லுங்க. காலை, காலை உங்களுக்கான சொல்லுக்கு போலாமா? இது வந்து இரண்டு எழுத்து சொல்லுதான் நம்ம சொல்றது, சரிங்களா? முதல் சொல்லுக்கான குறிப்பு குற்றம், குறை. இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு காணிக்கை, ஒரு விபத்துல இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றது, உயிரிழப்பு, அதை குறிக்கக்கூடிய சொல். சாட்டுவது ஒருவர் மீது.
2: பழி,
0: பழி.
2: இது வந்து ரெண்டாவது என்ன சொன்னீங்க?
0: காணிக்கை, உயிரிழப்பு, விபத்து ஏற்படும் போது நம்ம இந்த சொல்ல சொல்றது உண்டு. இத்தனை பேர் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செய்தியில எல்லாம் சொல்றது கேட்டது உண்டு நம்ம.
2: பலி,
0: பலி, வெரி குட். பழி,
2: பழி, பலி.
0: சொல்லுங்க பாக்கலாம்.
2: பழி, பலி, பழி, பலி, பழி, பலி, பழி, பலி, பழி, பலி.
0: சூப்பருங்க, சூப்பருங்க, அவ்வளவுதாங்க. நன்றிங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்போ முகநூல்ல யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம வேகமா அடுத்த பாட்டுக்கும் போயிடணும். மாலிதேவி அருணாச்சலம், வனஜா, ஏழ்கிணறு தேவா, மீரா வெங்கட்ராமன், ஹரிஹரன் வந்து பாழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் சொல் விளையாட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சூலி ரீஜா, மனோகரன், இவங்க எல்லாமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சுகுணா தேவி, பழி, பலி, அது சொல்லியிருக்காங்க. சூலி ரீஜா, மனோகரன், வனஜா, அகெயின் சூலி ரீஜா, மனோகரன் வந்து சரியாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. காலை, காலை, அதுக்கு சுகுணா தேவியும் சரியாக கொடுத்துருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், அவங்க வந்து பாலை, பாழைன்னு சொல்லி இருக்காங்க, இல்ல லா பாலை, சரிங்களா? மீரா வெங்கட்ராமன், அப்புறம் வந்து கலீல் அகமத், அவங்க எழுக்கினர் தேவா, ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், சிவன், அருண். ஓகே, அவங்க ஒரு பேர் சொல்லி அவங்களும் எல்லா நிகழ்ச்சியில பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம வந்து அழகா சொல்லியிருக்கோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்களா, ரெண்டு நாளா வந்திருந்தீங்கன்னா, இல்ல இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க வந்து கேட்டு ரசிங்க. இந்த மாதிரி நீங்க முகநூல்ல பதிவு போட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கப்படும். இப்போ அடுத்த பாட்டு, இந்த பாட்டு மனோஸ் வர்ணலதாவோட குரல்களை, கங்கை மரனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல, சின்னவர் படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சு.
0: இசைக்கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிரல் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
5: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.

0: 4:37:25 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் வந்து கொண்டாட்டமாக நம்மளுடைய நேயர்கள் வந்து அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்தியிலே வானம் பாட்டு கேட்டோன்னே எங்கள் பகுதியில் வானம் கருத்து குளிர்காற்று வீச தொடங்கிடுச்சிங்க. நல்லதோர் வினாவிடை நிகழ்ச்சி பழைய சொற்களை அறிந்து கொள்ள ரொம்ப ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், முத்துகிருஷ்ணன், மாலைதேவி அருணாச்சலம் இவங்களாம் வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. இப்போது அடுத்த கேள்விக்கு நம்ம வேகமாக போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். சிறகுகள் கொண்டு பறக்கும் உயிரினம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொல்லுக்கான குறிப்பு இது. அடுத்த சொல்லுக்கான குறிப்பு தாவரம், பச்சை, பூண்டு இது கூட சேர்த்து சொல்லுவாங்க. முளைத்தல் அப்படின்னு சொல்லலாம், பசுமைன்னு சொல்லலாம். சொல்லுங்க.
1: பறவை
0: என்னது? பறவை எப்படி சொல்லணும்? ரெண்டு எழுத்து சொல்ல தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்கோம். பறவை எப்படி சொல்லுவோம் அழகு தமிழ்ல? கொஞ்சம் யோசிங்க.
1: யோசிக்கணுமா? இல்ல, பறவைய வந்து சொல்லுவாங்க, அது தெரியும்.
0: இது இது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? தாவரம், பச்சை, இதோட சேர்த்து பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, முளைத்தல் அப்படின்னு சொல்லலாம். அது என்னது? ரெண்டு எழுத்து
1: சொல்லுதான்.
0: இல்ல இல்ல, அது இன்னொரு இது, நீங்க அவுட் பண்ண கூடாது. இப்ப அடுத்ததுக்கு போயிடலாம் நம்ம அடுத்து நேர்ட்ட. சரியா? முயற்சிக்கு நன்றிமா, அழகா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, நம்ம எடுக்கும் போது கட் ஆயிடுச்சு. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செங்கல்பட்டினம் சம்பத்தி மேடம்.
0: சொல்லுங்க, டக்குன்னு விடைய சொல்லுங்க.
2: பறவை மேடம்.
0: பறவைக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல? ஒரு பாட்டு கூட இருக்குங்க. சரி, அடுத்தது கண்டுபிடிச்சிங்களா? ஒண்ணு கண்டுபிடிச்சா ஒண்ணு வந்தா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சா ஒண்ணு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தாவரத்தை குறிக்கக்கூடியது, பச்சை நிறத்துல இருக்கக்கூடியது, அழகா முளைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூண்டோட சேர்ந்து வரக்கூடியது புல், கரெக்ட். இன்னொன்னு வாங்க வாங்க வாங்க சீக்கிரம். சரி, அடுத்த நேரத்தை கேட்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: என்னங்க? குட் ஈவினிங் மேடம், எப்படி இருக்கீங்க? டீன ரங்கராஜன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: புல் பறவைக்கு புல்.
0: சூப்பருங்க, சொல்லுங்க அப்படியே டக்குன்னு. புல் புல் புல் புல் அப்படி
3: புல் புல் புல் புல் புல் புல் புல் புல் புல் புல் புல் புல் புல் புல்.
0: ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. மாலையில் யாரோ மனதோடு பேச பாட்டு வருமா அப்படின்னு சொல்லி பாருங்க எப்படி யோசிக்கிறாங்க. மனஜா, மீரா வெங்கட்ராமன் சரியான பதில், அன்புராணி, சூளை ரீஜா மனோகரன் புறாவை சேர்த்திருக்காரு, சிவன் அருண் சரியான பதில், சுகுணாதேவி கரண்ட்டு போயிடுச்சு மேம், காத்து மழை, புல் புல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பூஜா ராஜா புல் அப்படின்னா பறவை, புல் அப்படின்னா கிராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏழுக்கிணறு தேவா புல் புல் புல் அப்படின்னு புல் புல் அப்படி சரிங்களா. ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன் அவங்களும் சரியான பதில், மாலைதேவி அருணாச்சலம் சரியான பதில். இப்ப அடுத்த கேள்வி. வணக்கம் வணக்கம்
4: வணக்கம். கோபுரத்தலாம்
0: எங்கிருந்துங்க?
4: ஹலோ
0: சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
4: கோபுரத்தில், தஞ்சை.
0: தஞ்சையில இருந்து பேசுறீங்களா? உங்க பேர் என்னங்க ஐயா, மறுபடியும் சொல்லுங்க. தங்களுடைய பெயர் என்னவோ? சரி, இப்ப நம்ம வேகமா வார்த்தைக்கு போயிடலாமா? சரி, அடுத்தது வந்து முதல் சொல்லுக்கான குறிப்பு சிறசு. ஆஹா, லைனே கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டுட்டு கட் ஆயிடுச்சு. வணக்கம். ஹலோ வணக்கம், விஜிமா எங்கிருந்துமா பேசுறீங்க? பல்லாவரத்துல இருந்து பேசுறீங்க விஜிமா, நம்ம சொல்லுக்கு போயிடலாமா வேகமா? சிறசு உடல் பகுதி, ஃபர்ஸ்ட் சொல்லுக்கான குறிப்பு. இப்பயே பதில் சொல்லக்கூடாது, அடுத்தடுத்து நான் சொல்ல

0: இல்லை அப்புறம் தானே சொல்லணும் நீங்கள். சரி, அடுத்தது வந்து இலை செழித்தல், அது வந்து குறிப்பு. இது வந்து மூன்று சொற்கள் வந்து இதில் வருது, சரிங்களா? அடுத்தது வந்து கை விலங்கு, பிணைப்பு, கட்டுதல், இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். தலை கண்டுபிடிச்சிட்டீங்க, அடுத்தது வாங்க. எதுக்கு தலை? ரெண்டாவது என்ன சொன்னீங்களே? என்ன சொல்லல, இலை செழித்தல் அத சொன்னோம். தழைஞ்சி வந்திருக்கு செடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம? அது அடுத்தது
1: விலங்கு,
0: கை விலங்கு, தலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பிணைப்பு, கட்டுதல், இதெல்லாம் குறிக்கக்கூடியது தலை. இப்போ நாம வந்து தலை, தழை, தலை மூணு கண்டுபிடிச்சிருக்கோம். மூணையும் வேகமா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: தலை, தழை, தலை, தலை, தலை, தலை, தலை, தலை,
0: தலை, தழை, தலை,
1: தலை.
0: சூப்பர்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
3: தனிஷ்கா
0: பேசுறீங்க. என்ன பண்றீங்க நீங்க, என்ன படிக்கிறீங்க?
3: 8th
0: ஸ்டாண்டர்ட். அப்ப வந்து உங்களுக்கு அழகா தெரியும், நீங்க கேட்டிரலாமா உங்களுக்கு? ரெண்டே எழுத்து தான், சரிங்களா? முதல் எழுத்து வந்து ரெண்டு சொற்களுக்கும் சேமா வரும். ஃபர்ஸ்ட் இது வந்து கொண்டாட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ரெண்டாவது வந்து எலும்பு, இதோட தொடர்புடையது, நம்ம உடல் உறுப்பு ஒன்று. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? ஆண்டுக்கு ஆண்டு ஸ்கூல்ல கொண்டாடுவாங்க. உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன் நானு. ரெண்டே எழுத்து.
3: விழா.
0: சூப்பர்மா. அடுத்தது
3: விலை.
0: விழா, விழா எலும்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அருமை, அருமை. சொல்லுங்க பாக்கலாம். விழா, விழா, அஞ்சு தர சொல்லுங்க.
3: விழா, விழா, விழா, விழா, விழா, விழா, விழா, விழா,
0: மீரா வெங்கட்ராமன் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. சுகுணா தேவி, தழை, தலை, தலை, அது சிவன் அருண், அப்புறம் மாலினிதேவி அருணாச்சலம், பிரபாகரன் அந்தியில வானம் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அருமையான தமிழ் சொற்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், சிறப்பானது ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. மாலினிதேவி அருணாச்சலம், சிவன் அருண், மீரா வெங்கட்ராமன், பூஜா ராஜா, மறுபடி மீரா வெங்கட்ராமன், எல்லாருக்குமே நன்றி. ஏற்கனவே தேவா, ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், மாலினிதேவி, எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்தும் சொல்லிட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். கேஜேஎஸ் தாஸ், வாணி ஜெயராமோட குரல்கள், எம் எஸ் விஸ்வநாதன் நாங்கள் இசையமைப்பில், நிலவே மலரே படத்துல இந்த பாட்டு வந்துச்சு.

0: நேரம் போ 4:49:30 அடுத்த சொல்லுக்கு நம்ம போயிடலாம். உங்களுக்கான எண்கள் 2952-5853-2838-9871-044 அப்படிங்கிறது முன்னிணைப்பு எண். பாருங்க, குரல் கண்டுபிடிக்கக்கூடிய மிஷின் இருந்தால் சுலபமாக வந்து எந்தெந்த நேர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரோட பதிவு. சென்னை பழையவனாரப்பேட்டையில் வந்து சாரல் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சோமசுந்தர பிரபு அவங்களோட பதிவு. ஏழுக்கிணர் அபுதாகிர் பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து பாடல்கள் சிறப்பாக கேள்விகள் சிறப்பாக என்று பிரித்து சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல் விளையாட்டு சிறப்பு. நாவிற்கு வேலை நா பெருளும் வேலை அப்படின்னு சொல்லி ஹரிஹரன். பிரபாகரன் மாலை பொன்னான மாலை இளம் பூவேணி அந்த பாட்டு வந்து மாலை நேரத்து பூங்காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: அடடா என்னாச்சு? ஹலோ ஆஹா வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
2: வணக்கம், நான் ஸ்ரீநகர்ல இருந்து மணி பேசுறேமா.
0: மணி ஐயாக்கு கேள்விக்கு போலாமா?
2: இல்ல இல்ல, நான் கேள்விக்கு வரல, உங்க நிகழ்ச்சி நல்லா இருக்குது.
0: ஓகே, நன்றி நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
2: எல்லாரும் வர மாதிரி பேசுற மாதிரி பேசுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க ஐயா, நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, அதாவது பந்தநேர்களே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து காலையிலையோ இல்லை அதுக்கப்புறம் நிறைய ஃபோனின் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்காக ஒரு வரையறை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து குறிப்பு சொல்லிடுறேன். காற்று மண்டலம் வாயு இதை குறிக்கக்கூடியது முதல் சொல். இரண்டாவது தடம் பாதை இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மூன்றாவது வேதனை உடல் தொந்தரவு இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இரண்டு எடுத்து சொல் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லலாம். 2952-5853-2838-9871 இது உங்களுக்கான எண்கள். மாலை பொன்னான மாலை, மாலை நேரத்தில் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன். வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன் மேடம்.
0: வள்ளிமா பதில் தெரிஞ்சதா?
3: சொன்னீங்களே வாயு,
0: அது என்னது?
3: வாயு
0: காற்று மண்டலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். முதல் சொல்லுக்கான குறிப்பு
3: வாயு தான் வரும். அதுவும்
0: இல்ல இல்ல, நான் வேற வச்சிருக்கேன்.
4: இன்னொன்னு

0: வலி, கரெக்ட். இன்னொன்னு தடம், பாதை, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
1: தடம், பாதை, அது வலி.
0: வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல.
2: வலி
0: வந்து காற்று மண்டலம், வாயு குறிக்கக்கூடியது அந்த சொல். இன்னொன்னு வலி சொன்னாங்க, வேதனை, உடல் தொந்தரவு, அதை குறிக்கக்கூடியது வலி. இன்னொன்னு தடம், பாதை, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வழி, வழி,
2: வழி.
0: சூப்பர், சூப்பர். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, வழி, வழி, வழி மூணையும் அப்படி டக்கு டக்குன்னு அஞ்சு தடவை சொல்லுங்க பாக்கலாம். அழகா முயற்சி பண்ணீங்க, விடை சொன்னீங்க, நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
0: நன்றி. வழி அப்படிங்கறது காற்று மண்டலத்தை குறிக்கக்கூடியது, வாயுவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தடம், பாதை, இதை குறிக்கக்கூடியது வழி. வலி அப்படிங்கிறது வேதனை, உடற்தொந்தரவு, இதை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ வழி, வழி, வலி, இப்படி நாம பிரிச்சு அழகா தமிழ்ல அழகா சொல்லணும், சரிங்களா? ஏழுக்கினர் தேவா, மாலினி தேவி, அருணாச்சலம், ரங்கராஜன் அவங்க சரியான பதில்கள், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, மாடம்பாக்கம் அயன் முரளி, பாடல் தொகுப்பு சூப்பர் மேடம், தமிழை உங்கள் நிகழ்ச்சியின் மூலம் மறக்காமல் செய்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள். தமிழ் நம்மளோட உயிருங்க, அதை எப்படிங்க மறக்க முடியும், மறக்கக்கூடாது இல்லைங்களா? சூளை ரீஜா மனோகரன், மீரா வெங்கட்ராமன், சிவன் அருண், வீரதுரை, சுகுணாதேவி, மீரா வெங்கட்ராமன், வித்யா, ரவிசங்கர் பெரும்பாக்கத்துலேருந்து, அப்புறம் ஹரிஹரன், முத்து கிருஷ்ணன், இவங்க எல்லாமே சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிட்டு நம்ம இன்னொரு நாள் இதே நிகழ்ச்சியை நம்ம தொடரலாம் சந்திக்கும் போது. இப்போ நிகழ்ச்சி நிறைவான பாடல், அந்தி மழை பொழிகிறது, நிறைய இடத்துல மழை பெய்யுது அப்படின்னு நம்ம நேயர்கள் சொல்ல நம்ம கேட்டோம். ராஜபார்வை படத்துலேருந்து அந்த பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி, டிவி கோபாலகிருஷ்ணனோட குரல்களில் வைரமுத்துவோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில்.

0: இசை மழையோடு மயங்கொலி சொற்களோடு சொல் விளையாட்டாக இதுவரை மலர்ந்து மனம் வீசியது.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். மீண்டும் சந்திக்கலாம் மாலை 6 மணிக்கு பக்தி மாலையில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லிகர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தேர்தலின் போது தாவேக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறியிருக்கிறார். மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலியா மற்றும் அன்மோல் கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்

0: குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்ருங்க 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் பூந்தென்றல் நிகழ்ச்சியில நாம பேச போற விஷயம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு வந்து இவ்வளோ மணி நேரம் இல்லைங்க, எனக்கு இன்னும் நிறைய மணி நேரம் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், இல்லை வந்து குறைவாக நினைக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? இதாங்க கேள்வி. கால் பண்ணுங்கள், 0444 டயல் பண்ணுங்கள், 2952 0853 2838 1 இந்த எண்களுக்கு கால் பண்ணிடும். நீங்கள் விளையாடலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் தில் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு வித்யாசாகர் இசையில், கபிலினுடைய வரிகளில் உன்னிகிருஷ்ணனும் சுஜாதாவும் பாடிய பாடல்.

0: 5:16 கேட்டுட்டீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம் பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சொல்றாங்க, 10 மா 10 தா எவ்வளவு மணி நேரம் இருக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. வணக்கம், 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் கலா மேடம், சொல்லுங்க.
1: ரொம்ப நன்றி,
0: வணக்கம்.

0: வணக்கங்க.
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
0: நன்றி சார், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மணி நேரம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, நன்றி சார், நன்றி சார். நீங்களும் இந்த நேஷனில் கால் பண்ணி பேசலாம். 044 டயல் பண்ணுங்கள், 2952 0853 2838917

0: நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்கார் பர்வதவர்த்தினி மழையுடன் மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாடல் சூப்பர் சொல்லியிருக்காங்க. சூளை ரிஜாம் மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். வணக்கம் 102.3 இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேச முடியும். 044 சேர்த்து டயல் பண்ணுங்க. 2952 0.5 3 2 8 3 8 1 விஷயம் இதுதான், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு இருக்கு. அது போதுமா, இன்னும் நிறைய வேணுமா, இல்லை குறைக்கணுமா, இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளான டைம் அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இமானுடைய இசையில் வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் கார்த்திக்கும் பாவியா பண்டிதும் பாடிய பாடல் ஜீவா திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சிருச்சு.
0: இசைக்கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் உண்மை. ஆனா எனக்கு இந்த டைம்லாம் பத்தலைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் காதில் வாங்கினேன். உங்களுக்கு இன்னும் எவ்வளவு மணி நேரம் தேவை, இல்லை வந்து நேரத்தெல்லாம் குறைக்கணுமா, உங்களுக்கு என்ன தோணுதுங்க? வணக்கம். வணக்கம் 102.3. கணபதி சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம். 0444 முன்னாடி சேர்த்து டயல் பண்ணுங்க. முகநூல் பக்கத்தில் கலீல் அகமத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அவர் மீரா வெங்கட்ராமன், இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்களுக்கு என்ன, நேரத்தை குறைக்கணுமா அதிகமாக்கணுமா?
3: 24 மணி நேரம்
2: பத்தாதா? சரி, நன்றி மேடம் நேஷ்ல கலந்துக்கிட்டதுக்கு. ஓகேங்க, அதாவது ஆசைப்படலாம், ஆனா இது ரொம்ப பேராசையா இருக்கு. ஓகே, பர்வதவர்த்தினி முகநூல் பக்கத்துல பிஸ்கெட் காஃபிலாம் அனுப்பிச்சிருக்காங்க. சரி ஓகே, அடுத்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம், நீ மாலை உனக்கு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு அமைச்சு. அதை போன ஷோலேருந்து அவர் வந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன், அதிலேயே மூழ்கியிருக்கார். சோமசுந்தர பிரபு பழைய ஒன்னரப்பட்டியிலேருந்து நிகழ்ச்சி வாழ்த்துகள் சொல்லியிருக்காரு. கமலாவர்தன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பகத்திலிருந்து, 24 மணி நேரம் போதாது, முடிந்தால் நேரத்தை நீட்டிக்கும் வசதி தேவைப்படுவோருக்கு இருந்தால் நன்றாக இருக்கும். ஓகேங்க. உமாசங்கர், இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓகே பயங்கரமாக அமைச்சிருக்காங்க, நான் படிக்கிறேன். ராமகிருஷ்ணன் குடும்பம் கொண்டா நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன், எழுக்கினர் தேவா நிகழ்ச்சியுடன் நானும் நன்றி அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீர்ப்பு சொல்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. உமா சங்கர், நம்ம அப்புறமா படிக்கலாம் அதை. வணக்கம் 102.3 வித் பாரதி தமிழகம். வணக்கம்
4: சார். ராஜசேகர் சார்.
2: ராஜசேகர் சார் சொல்லுங்க.
4: 24 மணி நேரம் அதிகம் சார்.
2: அதிகமா அதிகம்ன்றீங்களா? ஒரு நியாயம் இருக்குங்க, அவள் நேரம் தூங்க கூடாது, படுத்தமா உடனே எழுந்தமா இருக்கணும். வணக்கம்
5: அன்பு செல்வா அவர்களுக்கு மாலை வணக்கம்.
2: வணக்கம் சார்.
5: அடையாள மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
2: சார் சொல்லுங்க.
5: சூப்பரா இருக்குது.
2: சரி
5: சார், 20 மணி நேரம் போற சார், செக்யூரிட்டி வேலை செய்யறேன், எப்பதான் டைமா போக மாட்டேங்குது சார்.
2: போதும்ன்றீங்க 24 மணி நேரம்.
5: ஆமா சார்.
2: சூப்பருங்க. சரி, நீங்க தானே முகநூல் பக்கத்துல வாழ்த்துக்கள் மேடம்னு அமைச்சது.
5: ஆமா, எப்ப மணியா போகுது, எப்ப மணியா போகுது,
2: நம்ம சொல்றது காதல் வாங்க மாட்டேங்குது.

சரி ஓகே சார், நன்றி சார், நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப நன்றி. 044 ஹெல்ப் பண்ணுங்க, 2952 0853 2838 71 எங்களுக்கு கால் பண்ணிடுவோம், நீங்க பேசலாம். இப்போ உங்களுக்காக ஒரு அட்டகாசமான பாட்டு காத்துட்டு இருக்கு. டீமானுடைய இசையில் வைரமுத்து வரிகளில் அமான் மாலிக்கினுடைய குரலை கேட்க போறோம். பாயும் புலி திரைப்படத்திலிருந்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எவ்வளோ மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஜாலியாக தாங்க கேட்குறேன், நிறைய பேர் சீரியஸாக மெசேஜ் பண்ணுவாங்க, எப்படிங்க மாற்ற முடியும் அப்படின்னு டென்ஷன் ஆகிறீங்க, அதெல்லாம் வேணாங்க. வணக்கம், 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் சாலிகிராமத்திலிருந்து சாந்தா பேசுறேன்.
0: சாந்தா மேடம் சொல்லுங்க,
1: எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். நீங்க ஏன் நான்

0: டிஸ்டர்ப் பண்றீங்க
1: சார், கரெக்டா இருக்கு.
0: ஆ சரி, கரெக்டா இருக்கா? 24 மணி நேரம் ஓகேன்றீங்களா? நன்றி மேடம், நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. ஓகேங்க, சூப்பருங்க. வணக்கம். 102.3 வணக்கம். யார் பேசுறீங்க? அருணாச்சலம் சார், சொல்லுங்க. நீங்க 24 மணி நேரம் உங்களுக்கு ஓகேவா? குறைக்கலாமா, அதிகமாக்கணுமா? 10
2: தான்.
0: அந்த 3 மணி நேரம் எதுக்குங்க? டைம் பத்த மாட்டேங்குதா? சரி, ஓகே, சரிங்க சார். நன்றி சார் நியூஸ்ல கலந்துட்டதுக்கு. ரொம்ப சீரியஸா சொல்றாரு, சீரியஸா சொன்னா மாத்திருவாங்கன்னு நினைக்கிறாரோ. ஜூலைரிஷா மனோகரன் ஃபேஸ்புக் பகுதி மின்னுகிறது. யார் அந்த முயல்குட்டி பாடல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. முரளி முரளி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. 30 மணி நேரம் வேண்டும், 15 மணி வேலை, 15 மணி நேரம் தூங்குறதுக்கு வேற லெவலுங்க. மாடம்பாக்கத்துலேருந்து அயன் முரளி, அதாவது பாதி நாள் வேலைங்க, பாதி நாள் தூங்குறாங்க. எப்படிலாம் யோசிச்சிருக்காரு. பர்வதவர்த்தினி 24 மணி நேரம் பத்தாவது. ஏன்னா இரவு நேரத்தில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியிலிருந்து தொடர் நிகழ்ச்சி கேட்டுவிட்டு அதிகாலையில் தூங்கிவிடலாம். என்னம்மா இருக்கா சொல்கிறாங்க. புஷ்பா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? 8 மணி நேரம் தூங்கணும் சார், அதுக்கு மேலே தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. ஏழு கிணறு தேவா மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணலாங்க. 04 டயல் பண்ணுங்கள். 2952 0825 3283 8 இப்போ உங்களுக்காக டீமானுடைய இசையில் யுகபாரதியுடைய வரிகளில் ஹரிச்சரணும் வந்தனா சீனிவாசனும் பாடிய பாடல் தொடரை திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கேன். இந்த கேட்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 5:40. கேட்டுட்டு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்றல் ஏசி கேட்டுட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இதுல கொஞ்சம் மணி நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாமா, உங்க கருத்து. வணக்கம். வணக்கங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கங்க சார், சொல்லுங்க.
1: குரங்குபேட்டையில இருந்து உமா கார்த்திக் டெய்லர்.
0: கார்த்திக் சார் சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய நேரம் தேவைப்படும் நினைக்கிறேன். ஓ, நேரம் தூங்குறது கம்மியா இருக்கு, அதை வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே.
1: ஆமா, நேரம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: அதிகப்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, நன்றி சார் நேஷில் கலந்துட்டதுக்கு. இதுக்கெல்லாம் தூங்குறதுக்கெல்லாம் டைம் வந்து அதிகப்படுத்த தேவையில்லை. நாமளாக இருக்கிற டைமில் தூங்கிக்க வேண்டியதுதான். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறோம். இந்த நிமிஷம் நீங்கள் கால் பண்ணி பேசலாங்க. 04 டயல் பண்ணுங்க. 2958 3 2 8 3 8 9 8 7 1 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். 102.3 வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? வெங்கடேசன் சார் சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. இந்த அளவுக்கு போதுமா? உங்ககிட்ட பேசின டைம் சொல்றீங்களா? 24 மணி நேரம் போதும்னு. சரிங்க சார், ரொம்ப நன்றி. சரி, ஓகே, நீங்க சொன்னதுனால அப்படியே கண்டினியூ பண்றோம் சார். தேங்க்யூ சோ மச். ஓகேங்க. அதாவது அவர் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை இவன் மாத்திடுவானு பயந்துட்டா நினைக்கிறேன். போதும் சார், இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். அவருக்காக நம்மளும் விட்டு கொடுத்துருவோம். 24 மணி நேரம் போதுங்க, தயவு செய்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க? சார் சொல்லுங்க.
1: எனக்கு 12 மணிக்கு மேலதான் தூக்கம் வருது.
0: சரிங்க. எனக்கு இந்த வேலை செய்யறது டைம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா திரைப்படத்துல உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. கபிலனுடைய வரிகளை ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசையில் ஜிவி பிரகாஷ்குமாரும் சைந்தவியும் கல்யாணி பிரதீப்பும் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்க கேட்டுட்டீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம் பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 24 மணி நேரம் போதுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். வணக்கம்.
1: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்டடையிலிருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார் சொல்லுங்க.
1: சார், எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது அப்படின்ட்டுனா ரொம்ப ஆசை சார்.
0: ஓகே.
1: ஆமா, எனக்கு அதுக்கான டைம் அப்படிங்கறது கிடைக்கல. அதனால ஒரு நாளைக்கு 30 மணி நேரம் அப்படின்னு ரவுண்டா இருந்ததுன்னு வச்சுக்கோ.
0: ஓ, ரவுண்ட். ஓகே, என்னங்க கடையில பேரம் பேசுற மாதிரி ஒரு ரவுண்டா ஒரு 30 ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. 10-10 பிரிக்கலாம். சரி, சரி, ஓகே சார். நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, நீங்க சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டேன், நன்றி. வணக்கம். 102.3.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: 24
0: அப்படி வரீங்க, எதுக்குங்க மாத்திக்கிட்டு, இதே கரெக்டா இருக்கு அப்படின்றீங்க. ஓகே, தப்பு நம்ம மேலங்க, டைம் மேல இல்லன்றீங்க. சரி, ஓகே, நன்றி சார், நன்றி நேஷ்ட கலந்துகிட்டதுக்கு. 24 மணி நேரத்தையே நாங்கள் எப்படி கடத்துறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம், இதில் வந்து எக்ஸ்ட்ரா டைமா அப்படின்னு கேட்குறாரு. அவரு சொல்றதுலேயே விஷயம் இருக்குங்க. முகநூல் பக்கத்தின் வழியாக கருப்பண்ணன் ரங்கசாமி ஒரு போஸ்டர் ஒன்று அமைச்சிருக்காரு, எதுக்குன்னு தெரியல. நான் நிறைய ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது, வெரி குட். ஓ, பூந்தென்றல்க்குன்னு நினைக்கிறேன். சரி, அது மட்டும் இல்லை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சொல்லியிருக்காரு, சின்னக்கானூர் அப்படின்ற இடத்துலேருந்து அனுப்பியிருக்காருங்க. சூளை ரீச்சா மனோகரன் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேச முடியும்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இன்னைக்கு அட்டகாசமாக பேசியிருக்காங்க. புலிவாள் திரைப்படத்துலேருந்து நான் பாடல் ப்ளே பண்ணலான்ருக்கேன். வைரமுத்துடைய வரிகளில் என் ஆர் ரகுநாதனுடைய இசையில் கார்த்திக்கும் ஸ்ரேயா கோஷலும் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக.

0: நேரம் 5:56 பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள் பதிவிட்டுருந்தாங்க. முக்கியமாக 24 மணி நேரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: சார், வணக்கம், சொல்லுங்க.
1: செவாப்பேட்டில இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேங்க.
0: கிருஷ்ணமூர்த்தி சார், சொல்லுங்க.
1: எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour
0: இருக்கணுமா? வேலையா?
1: அப்படி
0: வரீங்க, சூப்பருங்க. நன்றி, நேஷ் கலந்துட்டு ரொம்ப நன்றி.
1: ஓகேங்க.
0: ஹரிஹரன் என்ன சொல்லிருக்காரு? 24 மணி நேரம் போதாது உங்களிடம் கைபேசியில் தொடர்பு கொள்ள. என்ன சொல்ல வராரு? நேரமா ட்ரை பண்றேன்னு சொல்றான்னு தெரியல. நாகராஜ் ஆறுமுகசாமி ஒரு அழகான ஒரு ஸ்டிக்கர் அனுப்பிச்சிருக்காரு. ஓகேங்க. செல்வகுமார் எம்ஜி கார்டன்ல இருந்து என்ன சொல்லியிருக்காரு? இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காருங்க. முரளிதரன் விழுப்புரம் அவர் வந்து ஒரு போஸ்டர் நமக்காக அனுப்பியிருக்காரு. தெரிஞ்சிருந்தா நான் போட்டிருக்க மாட்டேன். சூப்பராக அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: தமிழசம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
2: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சு.
1: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
3: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.
4: Left on 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.
2: அந்தி சாயும் இந்த நேரத்தில் இசை மாலையால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் நேரம் இது. பா மாலையால் திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது கண்ணதாசன் பாடல் தெய்வமகன் படத்திலிருந்து.

0: குழலூதும் கண்ணனவன் மலர்பதம் பணிந்து வந்தது அந்த பாடல். நேரம் பொழுது 6:15. பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் வளர்த்து கொள்வோம். பக்தி மாலையில் இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் இளையராஜா இசையமைத்து தீபன் சக்கரவர்த்தி TKS கலைவாணனுடன் இணைந்து பாடியிருப்பது வாலியின் பாடல், தாய் மூகாம்பிகை படத்திலிருந்து.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் பொழுது 6:12:40. கடவுள் கற்பக மரத்தை போன்றவர். நாம் அவரிடம் பண்போடு யாசிப்பதை அன்பாய் அருள்வார். பக்தி மாலையில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடியிருக்கும் பாடல். கண்ணதாசன் பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன். பாடலின் படம்

6:16 40 பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கோவில் குளத்தில் விழும் மழை நீர் தீர்த்தமாகிறது, சாலையில் விழுவதோ அசுத்தமாகிறது. அதுபோலத்தான் நாமும் சேரும் இடத்து சேர்ந்தால் நன்மை நம்மை நாடி வரும். மனதில் கொள்வோம். பக்தி மாலையில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் KJ யேசுதாஸ் பாடியிருப்பது. கண்ணதாசன் பாடலுக்கு இசை V. தட்சிணாமூர்த்தி. பாடலின் படம் ஜகத்குரு ஆதிசங்கரர்.

இழக்கப் போவதில்லை, அன்பே பெருகும். பக்தி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கே ஜே எஸ்தாஸ் ஸ்ரீனிவாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் வாலியின் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலின் படம் ஸ்ரீ ராகவேந்திரர்.

விளக்கேற்று மந்தி மாலை நேரத்தில் பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் இப்பொழுது 6:24. ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது. அதே நேரம் அந்த இடத்தின் ஒளி கூடும் 2 மடங்காகிவிடும். அதனால் நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்க்கு உதவுவதால் நாம் எதையும்

0: பக்தி மாலை
1: தொடர்வது. மாநில செய்திகள். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
2: ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. கம்யூனிட்டி ரேடியோன்றது டிவி, ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான், மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது அந்த கம்யூனிட்டி ரேடியோ.
1: இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக

0: உருவாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதும் இல்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும், மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. மாவட்ட செய்திகள். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஆகாஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சிறப்பு யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,37,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-11, 11-6, 11-8, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ இணை அரையிறுதிக்கு முன்னேறி

0: உள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கெரு இசுகி இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் பொழுது 6:40.
2: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி நாம் கேட்கலாம் என் விருப்பம். என் விருப்பத்தில் வரவிருக்கும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகாவின் குரல்களில் டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல் இது. உயிருள்ள வரை உஷா இந்த படத்திலிருந்து.

இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க என் விருப்பத்தில் பாடல்கள். அன்புராணி இசை மழையுடன் நிஜ மழையில் நினைகிறேன் மகிழ்ச்சியாக அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி ரீஜா மனோகரன் நேரத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றார் போல திரைப்பட பாடல்களை வழங்குவதில் நம்முடைய விவத் பாரதி வானொலியை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அந்தி மழை பொழிகிறது பாடல் மாலை நேரத்து மழைச்சாரல். நாகராஜ் ஆறுமுகசாமி அழகா ஒரு பூங்கொத்து. சொல்லி ரீஜா மனோகரன் பக்தி மாலை நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதாவோட வணக்கம். அந்தி மாலை நேரத்தில் மனதை இறை உணர்வில் பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டோம்னு பிரபாகரன். மதுரை சோஷன்முகசுந்தரம் வணக்கம். ஹேமலதாவும் வந்து பக்தி நேரம் அந்த நேரத்தில் இறையருள் தெய்வகானங்கள் அதி அற்புதமான தேனிசை தெய்வாம்சம் பெற்றோம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை ரசித்து கொண்டிருக்கிறோம். இந்திர லோகத்து சுந்தரி வந்தாலே பாடல் கவிச்சாரல். அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கமும் வாழ்த்தும். நேரம் பொழுது 6:47:25 இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகாவின் குரல்களில் டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்தது இந்த பாடல் தங்கைக்கு ஒரு கீதம் இந்த படத்திலிருந்து.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஃபினிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இது தான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: 102.3 பாட்டுக்கு இதான் தானே. 102.3 பாட்டுக்கு இதான் தானே.
3: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: இவ காட்டு நெருப்பு உருவான்,
3: மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
5: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட, அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சு.
3: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான

0: அறிமுக சந்திப்பு.
1: ஆறு மணி 54:25 நொடியில் என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மயிலை பட்டாபி மீண்டும் மீண்டும் பதிவு போடும் நேயர்கள் சார்பாக டி ஆர் பாடலோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆறு வந்தா இல்லைங்களா. பிரபாகரன் டி ராஜேந்தர் இசை வெள்ளத்தில் நாங்களும் நீந்திட்டுருக்கோம், எங்கள் விருப்ப பாடல்களை உங்கள் விருப்பமாக வழங்கிட்டு இருக்கீங்க, நன்றின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து என் விருப்பத்தில் வலம் வந்துட்டுருக்க பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிறைவாக நாம் கேட்க போகிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களில் டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல் இது, மைதிலி என்னை காதலி. இந்த படத்துலேருந்து

ஒலிதாந்த பாடலுடன் நிறைவு பெற்றது என் விருப்பம். இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியில் டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேரம் இப்பொழுது 7 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில், சங்கர் கணேஷின் இசையமைப்பில். வெள்ளிக்கிழமை விரதம் இந்த படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகுல பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்டு இருக்கீங்க விவத்பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். நேரம் பொழுது 7:09. 10 நொடி. இனிமையான மாலை வேளையில் திரைகானம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

நாம் கேட்கவிருக்கும் பாடல் கே ஜே யேசுதாஸ் பாணி ஜெயராம் குரல்களில் முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். மீனவ நண்பன் இந்த படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: நாளை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தால் கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்றைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சு.
0: இசைக்கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமா

0: சுந்தரன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
1: திரைகானம் நிகழ்ச்சியில் இதுவரை பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேரம் பொழுது 7:14:35. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 தமிழ் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ராபால சுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின் தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சாறு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார் அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரஹலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு 2 விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள்

0: அதிகாரிகள் பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஓபேஷ் குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமை அன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளில் இருந்து 3,639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ் குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000 மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்பின் ராணுவ திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் பொழுது 7:25. இனி கேட்கலாம் திரைகானம். கேட்கவிருக்கும் பாடல் எஸ் பி சைலஜா பாடியிருப்பது. பஞ்ச அருணாச்சலத்தின் பாடலுக்கு இசை இளையராஜா. கல்யாண ராமன் படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: நேரும் பொழுது 7:30. இனி நாம் கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள கார்த்திகேயன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நம்ம மாநிலத்தில் நிறைய மரங்கள் குறுஞ்செடிகள் இருந்திருக்கு, இப்போவும் ஓரளவுக்கு இருக்கு. மரம் செடி கொடிகள் இருந்தா அந்த பூமி செழிப்பான பூமி. ஒவ்வொரு வகையான மரங்கள் நிறைய எண்ணிக்கையில் ஓரிடத்துல இருந்தா அந்த பகுதிக்கு அந்த மரத்தையொட்டிய பேரே வந்துடும் வச்சிருவாங்க. உசில் மரங்கள் நிறைந்திருந்த இடம்தான் உசிலம்பட்டி. இழுப்ப மரங்கள் நிறைஞ்ச பகுதி இழுப்பையூர் இழுப்பூர்னு அழைக்கப்படுது. விழா மரம் அதிகம் இருந்த பகுதி விழாத்தி குளம். வாகை மரங்கள் செழிப்பாக வளர்ந்த பகுதி வாகை குளம் வாகையூர். இன்னும் ஆலங்குளம் அத்தியூர் அரசம்பட்டி தாண்டிக்குடி வேப்பங்குளம் இப்படி பல ஊர் பெயர்களில் மரங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்தந்த ஊர்களிலேயே அந்த மரங்கள் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, அல்லது பல பணிகளுக்காக நாம மரங்களை வெட்டிட்டோம். பயன் தரும் பலன் தரும் மரங்களுக்கு பதிலாக தைல மரம் சீமக்கருவேல் தூங்கு முஞ்சின்னு விதவிதமான மாற்று மரங்கள் நம்ம பகுதிக்கு வந்துடுச்சு. கார்த்திகேயன் சார், இந்த மாற்று மரங்கள்லாம் வேகம் வேகமாக சீக்கிரமாக வளர்ந்துடும். அது மட்டும் இல்லை, பூமியில் இருக்கும் நீரையும் நல்லா உறிஞ்சிரும். இந்த மரங்கள்லேருந்து காய்கள் பழங்கள்னு எதுவுமே வர்றதில்லை. அதனால் காய் கனிகளை நாடி வரும் பறவைகள் இல்லாமல் போயிடுச்சு. உசில் மரம் வறட்சியை தாங்கி வளரும். வெக்கையான பூமியிலும் இம்மரம் வளர்ந்து மனிதர்களுக்கு நல்ல நிழல் தரும். வேங்கை மரம் இன்னைக்கு அரிதா போச்சு. ஆயுர்வேத மருத்துவத்தில் வேங்கை மரம் பயன்படுத்தப்படுது. அதே போலத்தான் மருத மரம். இழுப்ப மரத்திலிருந்து எடுக்கிற இழுப்ப எண்ணெய் தமிழர் கலாச்சாரத்தில் ரொம்ப காலமாக விளக்கேற்ற உபயோகப்படுத்தப்பட்டது. இப்போ அரிதா பேசப்படுது. பெரிய கோயில்கள் இருக்கும் இடத்துல 2-3 இழுப்ப மரம் இருக்கும். இழுப்ப எண்ணெய் கொண்டு கோயிலில் விளக்கேற்றுவது சிறப்புன்னு கருதுனாங்க. அதே போல இடுப்பு வலிக்கும் இந்த எண்ணெய் ஏற்ற மருந்து. தோதகத்தின்னு ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்துல எந்த பொருள் செய்தாலும் அது காலத்துக்கும் அழியாது. அவ்வளவு சிறப்புகளுடையவை மரங்கள். ஆனா நம்ம மனித இனம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மரங்களுக்கு. இவ்வுலகில் தாவரங்கள் இல்லைன்னா மற்ற உயிர்கள் எதுவும் உயிர் வாழ முடியாதுங்கிறத மனித இனம் தெரிஞ்சிருந்தாலும் ஏனோ வளர்ச்சி என்ற பேர்ல மரங்களை வெட்டி வீழ்த்துறான். உலகிலேயே அலட்சியத்தாலும் ஆயுதங்களாலும் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரே உயிர் மரங்கள் தான். மரத்தை வெட்டி காகிதமாக்கி பின்பு புத்தகமாக்கி புத்தகத்தின் பின்புறம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு அருமையான வாசகத்தை எழுதி வைக்கிறான் மனிதன். சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறதுன்னு ஒரு சொலவடை சொல்லப்படுவதுண்டு. அதுபோலத்தான் மரங்களை வெட்டுவதும். கார்த்திகேயன் சார், நாம சுவாசிக்கிறது பிராணவாயுவை. நம்மை சுற்றியுள்ள காத்துல 1/5 பிராணவாயு இருக்குது. யார் எது மூலம் இது நமக்கு கிடைக்குது? நிச்சயமா பசுமை போர்வை மூலம்தான், இலவசமா கிடைக்குது. இந்த நிலை, அதாவது மரங்களை தொடர்ந்து வெட்டுவது நீடித்தால் சுவாசிக்கும் பிராணவாயுக்கும் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். மக்கள் தாவரங்களோடு இணைந்து வாழ்ந்த காலம் போயிடுச்சு. மரம் தனை மனிதன் மறந்தான். மறக்கக்கூடாது என்பதற்காக வீட்டை சுற்றி இடவசதி இருந்துச்சுன்னா அங்கு பயன் தரும் மரங்களை வளர்க்கலாம். வளர்க்கணும். உயரமான மரங்களுக்கு அடியில் சிறிய மரங்கள், அவற்றின் கீழ் புதர் மரங்கள் அல்லது பெரிய செடிகள், அப்புறம் புல் வகைகளை வளர்க்கலாம். முருங்கை கருவேப்பிலை மா பலா நாவல் நெல்லி தென்னை நெட்லிங்கம் மயில் கொன்றை மந்தாரை மகிழ மரம் போன்றவற்றை வளர்த்து பசுமை போர்வை உண்டாக்குனாதான் காலம் போகும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: தமிழசம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரும் பொழுது 7:35. இனி நாம் கேட்கலாம்.
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: இன்னைக்கு நம்முடைய பாட்டு பயணம் எப்படி இருக்க போகுது? இதோ முதல் பாட்டு உங்களுக்காக சாம்பிள்காக வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவோட குரல்களில், காளிதாசனோட பாடல், தேவாவோட இசையமைப்பில், மனசுக்கேத்த மகராசா படத்துலேருந்து.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் போய் 7:41 40 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாட்டும் பயணமும் இந்த நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இன்னைக்கு பாட்டு பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிளாக ஒரு பாட்டு நம்ம கேட்டோம், மனசுக்கேற்ற மகராசா படத்துலேருந்து. இந்த தோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோப்புக்குள்ளே அப்படியே காற்று வாங்கிட்டு ஜாலியாக ஒரு நட நடந்துட்டு இருந்தால் எவ்வளோ அருமையான ஒரு அனுபவமாக அது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான அனுபவம் தான் இன்றைக்கி நம்ம பாட்டு பயணத்தில் பாருங்கள். பாட்டும் பயணம் இந்த தலைப்பில் நம்ம வந்து 6, அதாவது நதிகள் பாடலாக வருமோ அப்படின்னு பிரேம்நாத் பிரேம் கேட்டிருக்காங்க. பிரபாகரன் வந்து அதில் இணைஞ்சிருக்கேன் பாட்டு பயணம் நிகழ்ச்சியில்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 2:30 எங்கள் ஸ்டைலில் துவங்கணும் இல்லையா, பாருங்கள் அதோட சாராம்சமாக. பொன்னேரி கலீல் அகமது இப்போ தான் 2 அடித்தாப்புல இருந்துச்சு, ஆனால் 8:00 போகுது. அனுராதா மேம் அவர்களே, நீங்கள் வந்தாலே பாடல் ஒவ்வொரு பாட்டும் செம்மையாக இருக்கும். நிகழ்ச்சிக்கு செழிப்பாக பாடல்களை அந்த கொடுக்கக்கூடிய அந்த பக்குவம் அதை வளர்த்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தேடல், அந்த தேடலோட பாடல் வரும்போது இன்னும் சுகமாக இருக்கும். அப்படி தான் அடுத்த பாட்டு வரப்போது. ஸ்வர்ணலதாவோட குரலில், தேவாவோட இசையமைப்பில், பாஞ்சாலங்குறிச்சி இந்த படத்துலேருந்து, தோப்புக்குள்ளேருந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு. விவித் பாரதி தமிழகம் 102.3 வழியாக.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சிருந்த.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: நேரும் பொழுது 7:50.
3: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும்.

0: ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விதித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: நேரம் பொழுது 7:50. இன்னைக்கு பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் அப்படியே தோப்புக்குள்ள பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் இன்னைக்கு தங்களது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் ஆத்தோரம் வார்த்தை கொண்ட பாடல்களை ஒலி உலாவ விட்டு எங்களை ஆத்தோரத்திற்கு அழைத்து சென்றது பாடல் வரிசை, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. நிறைவாக நம்ம கேட்க போற பாடல் ஜானகியோட குரல்ல, காளிதாசனோட பாடல், தேவாவோட இசையமைப்புல, திக்கு திருமச்சான் இந்த படத்திலேருந்து.

0: நிமிடம் இனி நாம் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவகீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிசூட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது. அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்குறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா, ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான். தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றியிருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அந்த பொண்ணை வந்து துச்சாதனன் இழுத்துக்கிட்டு வந்து துகில் உரியிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமா முறையா அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தர்மன் எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம். கடவுளே, இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தர்மன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்களை பணையம் வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடல, நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரியிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படித்தான், நடுத்தருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபியஸ் பண்ணிவிட்டான். பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா? என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான்.
0: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, this is bye-bye from அனுராதா விஜயகுமார். நேரம் பொழுது 7:59:40. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சி காட்டிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமுமின்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பிரான்சின் லியோடி நோட்ரஸ் லியூஸ் ரோலன் இணையை வென்றது.

அதில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீ கோரினாய்.
1: பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். மீண்டும் சந்திக்கிறோம். நான் உங்கள் அன்பு செல்வா. 8:06 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருங்க. 102.3 வெத்பாரதி தமிழகம் மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நீ கோரினால நம்ம பேச போகிற அந்த விஷயம், நிறைய விழாக்கள் நடந்துகிட்டே இருக்குது. குடும்ப விழாக்கள் நடக்குது, நிறைய திருமண விழாக்கள் நடக்குது. எல்லாரும் வந்து நம்மளை கூப்பிடுறாங்க. ஆனால் ஒரு சில பேரோட திருமண விழாவில் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு நம்ம மறந்துட்டுருப்போம். இன்னி வரைக்கும் நமக்கு அது ரொம்ப மனசு கஷ்டம் வச்சா என்னடாது, மறந்துட்டோமே, போயிருக்கணுமே நம்ம முக்கியமாக அப்படின்னு நமக்கு தோணும்ல. அந்த விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரோட விழாவில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை கண்டிப்பாக போயாகணும், அது நம்முடைய கடமை அப்படிலாம் நினச்சிருப்பீங்க, ஆனால் அது நடக்க முடியாமல் போயிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு இருந்திருக்கு, அதை இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் நாட்டாமை திரைப்படத்திலேருந்து காத்துட்ருக்கு. சிற்பியனுடைய இசையில் மனோவும் சுஜாதாவும் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக இணைந்து கேட்போம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிறைய விழாக்களுக்கு நம்ம போயிட்டே இருப்போம், ஆனால் முக்கியமாக ஒருத்தருடைய விழாக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னு அப்புறமா தான் ஐயோ போலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு நிகழ்வை பற்றி இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருந்தேன். வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம்.
1: நன்றி சார்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம், பேசுறீங்க?
2: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன் சார்.
0: முருகேஷ் சார், சொல்லுங்க.
2: அது எனக்கு இது கஸ்டமர், அவங்க டெய்லர் கடை வச்சிருக்கனால அவங்க நிறைய துணி
0: தச்சாங்க,
2: அவங்க பத்திரிக்கை வச்சாங்க. சரி, அந்த டேட்டு கீட்டு எல்லாம் இருந்தது. ஆனா ஒண்ணு அன்னைக்குன்னு பார்த்து கடையில அஞ்சு காசு கூட வரல, ஒரு 500 ரூபாய் மொய் வைக்கிறது கூட முடியல. பக்கத்துலதான் கல்யாணம்,
0: ஓகே,
2: போகவே முடியல.
0: நன்றி. வணக்கம், 102.3.
3: ஹலோ சார், ஆனந்த் சார்.
0: ஆனந்த் சார் சொல்லுங்க.
3: ஃப்ரெண்டோட அக்கா கிட்ட துப்பாம்ல சார், கொஞ்சம் வருத்தமா இருந்தது சார்.
0: அப்படியா?
3: நன்றி சார், நீங்க கிட்ட கலந்தது.
0: சரிங்க சரிங்க, நன்றி. வணக்கம்
4: செல்வா அவர்களுக்கு இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார்.
4: அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
4: நண்பர், இனிய நண்பர் சார், நான் 30 வருஷம் நண்பர். அவரு பையனு கல்யாணம்ட்டு பத்திரிக்கை கூட்டு போனார் சார். அவர் 28ஆம் தேதி பையனு கல்யாணம் அடுக்குதா, பத்திரிக்கை கூட்டு போனா நாங்க பார்த்தாக்கா எங்களுக்கு அந்த ஞாபகமே இல்லை.

0: அவர் 28 குத்துது. நாங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக ஆகிப்போச்சு. 1ஆம் தேதி ஞாபகம் வருது.
1: ஓஹோ,
0: அது 28ஆம் தேதி குத்துட்டு போனாரே. பத்திரிக்கை கல்யாணம் தான் முடிஞ்சு விடும் பொழுது.
1: சரி,
0: திண்டு நாங்கன்னா வீட்டுக்கு 1ஆம் தேதிக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு பைசாலாம் கொடுத்துட்டு வந்தோம் சார்.
1: சரி சார்,
0: மனசில் வச்சுக்காத. நாங்கள் ஞாபகம் வந்துட்டோம்.
1: சரி,
0: ஞாபகம் இருந்துட்டோம். 1ஆம் தேதி போய் அவர் சேர வேண்டிய காசுலாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு
1: வந்தோம் சார். நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம். 102.3.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நான் சென்னை ஏழு அப்தாயணி சார்.
1: சொல்லுங்க சார்.
2: நல்லாங்களா சார்?
1: நல்லா இருக்கேங்க.
2: என்ன,
1: அதாவது நிறைய ஃபங்க்ஷனுக்கெலாம் நம்ம போயிருப்போம், ஆனால் முக்கியமாக ஆன சில பேரோட ஃபங்க்ஷன் நம்மளால் போக முடியாமல் போயிட்டுருக்குள்ள மறந்து போயிருப்போம். அப்படி ஏதாவது நடந்திருக்கா? நீங்களும் இந்த நேஷில் கால் பண்ணி பேசலாம். 0444 சேர்த்து டயல் பண்ணுங்க. 2952-0853-2839-7871. விஷயம் இதுதாங்க, நம்ம நிறைய குடும்ப விழாக்களுக்கு நம்ம போயிட்டே இருப்போம், ஆனால் சில பேரோட விழாக்களுக்கு கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும்னு நினச்சிருப்போம், ஆனால் மறந்துட்டுருப்போம். ஐயையோ அப்படின்னு இன்னி வரைக்கும் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகும். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சே என்னடா போயிருக்கலுமே அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா சொல்லுங்கள், எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். தேவாவின் இசையில் வைரமுத்து வரையில் ஹரிகரனும் ஷாகுல் ஹமீதும் பாடிய பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக.

0: நேரம் 8:22 கேட்டுட்டு 102.3 பாரதி தமிழ் பண்பலை. நீ கோரி நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த விழாவுக்கு நம்ம போலையே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கும். அவங்கள பார்க்கும் போலாச்சா மனசு கஷ்டமா இருக்கும், அதை பத்தி பேசலாம் போல அப்படி தோணும். அப்படி ஒரு நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்டது. வணக்கம் 102.3.
1: வணக்கம், சந்திரசேகர் வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சார், டாபிக் சொல்லணுமா உங்களுக்கு திரும்ப?
1: எஸ் ப்ரோ, ஆக்சுவலி என்னாச்சுன்னா சென்னைக்கு நான் போகணும் பெங்களூர்ல இருந்து.
0: ஓகே,
1: அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு டிராபிக் ஜாம் பயங்கரமா ஆயிடுச்சு.
0: ஓகே,
1: சோ நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் சென்னையில புத்தனை புகழ்விழா என்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் பிளாட்ஃபார்ம்க்கு வரேன், ட்ரெயின் வார்டுக்கு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கு. கரெக்டா அந்த விசேஷம் அன்னைக்கு கரெக்டா அந்த ட்ரெயின்ல போனாதான் அட்டன் பண்ண முடியும். அது மாதிரி என் கண்ணு முன்னாடி அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண உடனே எனக்கு ரொம்ப வருத்தமா ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் இது மாதிரி வர முடியாத ஒரு சூழ்நிலைன்னு, அவனும் ரொம்ப வருத்தம் பட்டான். இப்ப அவன் வீட்டுக்கு போனாலும் அந்த நாள் அந்த விசேஷம் அன்னைக்கு அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணும் போது நீ இருந்தா நல்லா சந்தோஷப்பட்டிருப்பேனே, இன்னைக்கும் வரல அப்படின்ட்டு நம்ம புலம்பிட்டு இருப்பான். அது என்னுடைய லைஃப்ல மறக்கவே முடியாது சார்.
0: ஓகே, நன்றி சார் நேஷ்னா கலந்துட்டு. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்றோட சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன்
0: பேசுறேன்.
2: கல்யாணத்துக்கெல்லாம் போய் சாப்பிட்டு வந்துருவீங்க, அதையா நான் செய்யறேன். பெரிய வேலை எனக்கு சின்ன வயசுல, மறக்க முடியாத விஷயம் சார்.
0: சரி, நன்றி சார் நேஷ்ல கலந்துட்டது, ரொம்ப நன்றி. யாருடைய ஒரு விழாவுக்காக நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது நடக்காம போயிருக்கா அப்படிங்கறத கேள்வி. வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்
3: கணபதி சார்.
0: கணபதி
3: சார்
0: சொல்லுங்க.
3: பழக்கம் அவரு.
0: சரிங்க, நன்றி சார் நேஷில் கலந்துக்கிறது, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த நேஷில் கால் பண்ணி பேசலாம். 0-44 சேர்த்து டயல் பண்ணுங்கள். 2958-5328-3-2-8-3-8-9. யுவன் சங்கர் ராஜாவின் நேசில் பழனி பாரதி வரிகளை சங்கர் மகாதேவனுடைய குரலில் பாலா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். பி புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பாரிவல்லல் என்ன சொல்லியிருக்கா, அரியலூர் மாவட்டத்திலிருந்து அமிர்தராயன் பெட்கோட்டை அங்கிருந்து அனுப்பிச்சிருக்காருங்க. நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் பதாகை சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டா பி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காருங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் நீர்க்குண்டா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மேற்கு மாம்பலத்திலேருந்து ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. பர்வதவத்தினி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு அபுதாகிர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பிரபாகரன் 2025 ஆண்டில் குடும்பத்தில் ஏற்பட்ட துக்க நிகழ்வு என்னுடைய பள்ளியின் நண்பனுடைய மகளின் திருமண விழாவிற்கு என்னால் பங்கேற்காமல் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் தித்திக்கும் இனியிற உனக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தியாகராஜன் நகர்லன்னு சொல்லியிருக்காரு. அந்தோனி ராஜ் காட்டுப்பக்கத்துலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா நன்றிங்க, ஒரு ஸ்டிக்கர் அனுப்பியிருக்காங்க. ஓகே. வீரராகவன் அகத்தில் பிறந்தவை அன்பில் மலர்ந்தவை நிகழ்ச்சி சிறந்தவை அப்படின்னு ஃபேஸ்புக் வீரர்

0: ராகவன் மாதவரத்தில் தான் அமைச்சிருக்காருங்க. நீ கோரினால் நிகழ்ச்சியில் பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம் இரவு வணக்கம் சொல்லியிருக்காருங்க. கலீல் அகமது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கவுந்தம்பாடி சென்னியப்பன், பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் நான் கேட்ட கேள்விக்கு யாரும் சொல்லலை நினைக்கிறேன். விஷயம் இதுதாங்க, நிறைய விழாக்களுக்கு நம்ம போவோம், ஆனால் முக்கியமான விழா நம்ம போய் ஆகணும் அப்படின்னு நினச்ச அந்த விழாவை நம்ம மறந்துருப்போம். அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டே பிரசவத்தை. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. சரிங்க, சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது, ரொம்ப நன்றி. வணக்கங்க. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தாமரத்துல நீதா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம்.
2: ஆக்சுவலா இது கொஞ்சம் ஆப்போசிட்டா என்னோட மேரேஜுக்கு.
0: ஓ,
2: என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலா என்னோட மேரேஜ் வந்து பொங்கல் டைம்ல நடந்தது.
0: ஓகேங்க.
2: அந்த டைம்ல அவ ஃப்ரெண்ட் வந்து ஊர்ல இருந்து
0: வந்திருந்தாங்க.
2: அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, பட் ஆனா அவங்க வீட்டுல ஆள் இல்லன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க.
0: ஓகே.
2: ரிட்டர்ன் போய் அவங்களுக்கு குடுக்கறத மறந்துட்டாங்க.
0: ஓஹோ, ஓகே.
2: இன்னி
0: வரைக்கும் பத்திரிக்கை எனக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க.
2: மம்மிட்ட கேக்கும் போது நான் போனேன் பாட, அவங்க ரெண்டு பேருமே கடைக்கு போயிருந்தாங்க, அதனால குடுக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க.
0: சூப்பருங்க, நன்றி.
2: முகத்தை பார்க்கும்போது
0: சூப்பருங்க, நன்றி மேடம், நிகழ்ச்சியை கலந்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் பங்கல் காமராஜபுரம் புஷ்பா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேடம்.
3: சார், நம்ம பாரதி கருணாகரன் மேடம் இருக்காங்கல்ல,
0: அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்களே.
3: மேடம் ரிட்டையர்ட் ஆகும்போது எல்லாரும் போயிருந்தாங்க, எனக்கும் ரொம்ப போகணும்னு ஆசைதான்.
0: ஓகே.
3: அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப மிஸ் பண்றேன். அப்ப எங்க வீட்டுக்காரரு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருந்தாரு, நான் போக முடியல.
0: அதனால போக முடியலன்றீங்க
3: சார்.
0: சரி, நன்றி மேடம், நேஷ்ல கலந்துட்டதுக்கு நன்றிங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பழம்.
0: சொல்லுங்க.
4: எங்க வீட்டுல வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது, பாப்பா பொம்புள்ள, அவளுக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லி இருந்தாங்க. பக்கத்துலதான் எல்லாம் ரெடி ஆகி போகலான்னு கிளம்புற நேரத்துக்கு வேற ஒரு அசம்பாவிதான் வந்து போக முடியாம போயிட்டு, மனசுக்கு
0: கஷ்டமா இருக்கு. அதுதான், ரொம்ப நன்றிங்க நேஷில் கலந்துட்டதுக்கு, ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த நேஷில் கால் பண்ணி பேசலாம். 0044 சேர்த்து டயல் பண்ணலாம். அதாவது உங்களுடைய சோகத்தை அப்படியே இறக்கி வைக்கலாம். 2952 5352 2839 81. இப்போ உங்களுக்காக தேவாவின் இசையில் பாவிச்ச வரிகளில் ஹரிஹரனும் சாதனா சர்க்கமும் பாடிய பாடல் ஸ்டார் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.
1: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
2: என்னதான் அந்த செல்போன்ஸ் தொலைக்காட்சி வந்திருந்தா கூட அந்த ரேடியோவில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம், அதை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்காங்க.
1: இசைக்கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
0: எட்டு மணி 40 நிமிடம் நீ கூறின நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த விழாக்கு கண்டிப்பா போகணும்னு நினைச்சிருந்து அதை மறந்துட்டு போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்க.

0: அப்படின்னு கேட்டிருந்தேன். வணக்கம் 102.3.
1: ஹலோ,
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், சென்னை கோடம்பாக்கத்து கணேஷ் பேசுறேன் சார்.
0: கணேஷ் சார் சொல்லுங்க, நல்லா இருக்கேன்.
1: தேங்க்யூ சார். இல்ல சார், நாங்க 98 பேட்ச் காலேஜ் ஃபங்க்ஷன் ஒன்னு,
0: ஓகே ஓகே,
1: நானும் நண்பரும் பண்ணோம்.
0: ஓகே,
1: அந்த டைம் வரும்போது நம்ம அந்த பேட்ச் அட்டன் பண்ண முடியல.
0: ஓகே,
1: ஐயோ ரொம்ப
0: சார், எல்லாம் போட்டோஸ்லாம் அப்படியே போட்டு வெறுப்பேத்திருப்பாங்க. சரி, என்னடா போயிருக்கணுமே,
1: கஷ்டமா இருக்குது எமக்கு.
0: ஓகே ஓகே,
1: நான் 38 வயசு பத்தி சந்திக்க போறது கூட எங்க முடியாம போச்சு எனக்கு.
0: திரும்ப மீட் பண்றீங்க, பிளான் பண்ணி மீட் பண்ணிடுங்க.
1: மீட் பண்றேன் சார். எல்லாம் பிசினஸ்மேன்ட்டுகா வர்க் பண்றாங்க, டைட்டா இருக்கு சார்.
0: ஓகே
1: பாப்போம்.
0: ஓகே, நன்றி சார், ரேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றிங்க. வணக்கம் வணக்கம், 102.3.
2: நன்றி பாங்க, பாபா சார்.
0: என்ன சார் சொல்லுங்க
2: சார். நான் வந்து ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போட்டுல ஒரு ஆக்சிடென்ட் சார்.
0: ஓகே,
2: அது அவருக்கும் தெரியாது, நான் ஒரு ஒரு இது
0: சார். ஓகே ஓகே,
2: அதுக்கப்புறம் வந்து போன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் சார் நல்லா அனுப்பி பார்த்தோம் சார், அதான் ஒரு படம் சார்.
0: சரிங்க சார், நன்றிங்க, நேஷில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம் 102.3.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
3: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெய சீரன் கொடமாண்டப்பட்டீங்க.
0: ஐயா சொல்லுங்க.
3: அந்த நேரம் பார்த்து எனக்கு உடல்நிலை காய் அடிப்படுத்த போக
0: வணக்கம் 102.3. வணக்கம் ராஜசேகர் சார் சொல்லுங்க.
4: வேலூர்ல ஜெகநீஸ்வரர் கோயில்ல எங்க சித்தி பிள்ளைக்கு 60 கல்யாணம் சார்.
0: ஓகே,
4: அதுக்கு போகணும்னு ப்ரோக்ராம் பண்ணிருந்தேன் சார், லீவு கிடைக்காதனால போக முடியல சார், ரொம்ப வருத்தம் சார். சார்
0: கருத்துக்கள் பதிவிட்டே இருக்காங்க, அழகா சொல்லிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்திலும் கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்காக பிரியமானவளி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கே செல்வ பாரதியினுடைய வரிகளில் ஹரிஹரனும் மகாலட்சுமியும் பாடிய பாடல். இணைந்து கேட்போம் 102.3 பாரதி தமிழ்ப மனங்களில் என்னென்று உண்மையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் வணக்கலில் என்னென்று முழுமையான கொண்டாட்டம். வணக்கம் 102.3. வணக்கம்.
1: வணக்கம் பொன்னேடி ஜாண்டிலிருந்து கலியம் பேசுகிறோம். வணக்கம் செல்வா அவர்களே.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: பாடல்கள் ரொம்ப அருமையா இருந்தது.
0: சரி,
1: எனக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஃப்ரெண்டோட தம்பி மேரேஜுக்கு இன்விடேஷன் வச்சா போல, ராமநாதபுரத்துல மேரேஜ் வச்சா போல, நம்ம வேலை விஷயமா போக
0: முடியும்,
1: ரொம்ப ஃபீலா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் தம்பி மேரேஜ் ஆச்சு. என் தம்பி மேரேஜுக்கு பாத்தீங்கன்னா நான் அவங்க இன்விடேஷனே பண்ணல. அவன் வந்து எல்லாம் நின்னு சிறப்பாக கூப்பிடாமே வந்து கல்யாணத்துக்கு வந்து சப்ளை பண்ணி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: என்ன
1: மச்சான்
0: கண்டிப்பா நம்முடைய எல்லா விழாக்களுக்கும் நம்ம போகணும் ஆசைப்படுவோம். ஆனா முக்கியமா ஒரு சிலருடைய விழாக்களுக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு நினைச்சிருப்போம், ஆனா முடியாம போயிருக்கோம். அப்படிப்பட்ட விஷயத்த இந்த நேச்சுல சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நாகராஜ் ஆறுமுகசாமி ஏதோ ஒரு சீக்கிரம் அமைச்சிருக்காருங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிகள் உற்சாகமாக தொடர் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. புருஷவாக்கம் சவுந்தரராஜன் நிரம்ப இருக்கு, எதை சொல்கிறதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காரு, ஒன்று கூட அனுப்பலைங்க. கமலாவர்தன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. புருஷவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பிரபாகரன் பிரபாகரன் பதாகை வேறு லெவல், அதிலும் உங்கள் போஸ்ட் ஓகே பயங்கரமாக இருக்கணும். ஓகே நன்றிங்க. சென்னியப்பன் கவுந்தம்பாடியிலேருந்து பாடல்கள் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஓகே வணக்கம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம்.
2: முகநூல் பக்கம் சூப்பரா இருந்ததுங்க சார்.
0: சரி,
2: அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்குங்க சார். சில நேரம் தனியா போக முடியாது.
0: நிறைய இன்சிடென்ட், நிறைய ஃபங்க்ஷன் போல நீங்க இப்ப கூப்பிட்டோம்
2: நிறைய இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சம்பவம் என்னன்னா, எங்க பையன் கல்யாணத்துக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் வாத்தியார் சுந்தரம் வாத்தியார்ன்னு சொல்லிட்டேன். அவருக்கு பத்திரிக்கை கொடுக்க சொல்லி சொல்லி இருந்தோம், நாங்களே போக முடியாதுன்னு சொல்லி. அவங்களுக்கு அவங்க யாரும்

0: அப்புறம் சார் எங்ககிட்ட சண்டை போடுறாரு, எப்படி பத்திரிக்கை கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு அந்த இன்சிடென்ட் தாங்க சார் இப்ப ஞாபகம் வருது. அந்த பையன் கல்யாணத்துக்கு அவர் உரிமையா வந்து சண்டை போடுறாரு, ஏன் எனக்கு என்ன மிஸ் பண்ணீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க சார்.
1: ஓகே மேடம், நன்றி மேடம், நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எல்லாரும் சூப்பராக சொன்னாங்க. ஆனால் நான் இன்னைக்கு இந்த சோகத்தெல்லாம் கொட்டுறதுக்கான காரணம் இருக்குது, இதை சொல்லிட்டோம் அப்படின்றதுனால. இதை வந்து உரியவர்களுக்கு போய் சேர்ந்ததோ இல்லையோ, அவங்க கேட்டாங்களோ இல்லையோ, நம்ம மனசில் இருக்கிறத சொல்லிட்டோம். இதுதாங்க என் நிலைமை. ஆனால் வரணும்னு ஆசைப்பட்டோம், வர முடியல அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிட்டோம். இனிமே அதை வந்து நம்ம கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுது. இதுக்கப்புறம் நம்ம பழையபடி இருப்போம், நம்ம நம்முடைய சூழல் அப்படி, அதனால் போக முடியல. ஆனால் நம்ம உண்மையாக போகணும்னு நினச்சது உண்மை அப்படிங்கிறதான். எப்பவுமே ஒரு நினைப்புக்கு பலம் இருக்குங்க. ஒரு ஒரு விஷயம், அதாவது சில பேர் வந்து ஏதாவது ஒரு பொருள் கிஃப்ட் கொடுத்தா தான் அவங்க நம்ம மேலே பாசமாக இருக்காங்களா அப்படின்றது கிடையாதுங்க. கிஃப்ட்டுங்கிறது ஒரு, அது பணம் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்குது, ஆனால் அது அன்பு சம்மந்தப்பட்டதுன்றது நம்ம முடிந்த முடிவுக்கு வர முடியாது. கிஃப்ட்டு யார் வேணால் கொடுக்கலாம், யார் வேணால் நம்மக்கிட்ட பணம் கொடுக்கலாம். ஆனால் உண்மையாக நேசிக்கிற ஒரு எண்ணத்தை வந்து நாம் தான் உணர்ந்து அதை புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கு வரவே இல்லைனா கூட அவங்க வர முடியாத சூழல் இருந்திருக்கும், அவங்க ஆனால் வரணும்னு நினச்சிருப்பாங்க. அவங்க வரலனா அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம் இருக்குன்னு ஒரு புரிதல் இருக்குல்ல. கால் பண்ணி எனக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லி கால் பண்ணி நீ எனக்கு விஷ் பண்ணலாம்னு நினச்சிருப்ப, ஆனால் உனக்கு வேலையாக இருந்திருப்ப அப்படின்னு புரிஞ்சிக்கிற ஒரு ஒரு சில நண்பர்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்காங்க. என் பர்த்டே அன்றைக்கி உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும், உனக்கு உன்னால் எனக்கு கால் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிற எவ்வளவோ தோழர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு புரிதல் நமக்கு எப்பவுமே இருக்கணும். வரலன்றதுக்காக கோவப்படுறதும் போக முடியலன்றதுனால வருத்தப்படுறதும் ஒரு நல்ல அன்பானவர்களுக்கு அழகில்லை. அவங்க நிச்சயமாக நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. முகநூல் பக்கத்தில் கருத்துக்கள் பதிவிட்டவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பாடல் தூள் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்குங்க. வித்யாசாகருடைய இசையில் கடுவனுடைய வரிகளில் சங்கர் மகாதேவனும் சுஜாதாவும் பாடிய பாடல். இணைந்து கேட்போம் 102.3 வீர் பாரதி தமிழ் பண்பலையோடு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வீர் பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் என்னென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ்FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வந்தியத்தேவனும் வரவேண்டும். அவர்களுடனே அவனும் சேர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் இடும்பன்காரி. அதற்கு வந்தியத்தேவனும், தானும் அந்த பக்கம்தான் போக வேண்டும், ஆகையால் வருகிறேன் என்று கூற, இதற்குள் சிறுவன் பல்லக்கில் ஏறிக்கொண்டான். பல்லக்கு நகர்ந்தது. அதைச் சுற்றிலும் தீப்பந்தங்களை பிடித்துக் கொண்டு பலவித கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் ரவிதாசனுடைய கோஷ்டியார் சென்றார்கள். வந்தியத்தேவனும் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவன் உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் அலை பாய்ந்தன. வானதியின் கதி என்ன? தெரியவில்லை. மதுராந்தகர் என்ன ஆனார்? தெரியவில்லை. தன்னுடைய கதி இன்றிரவு என்ன ஆகப் போகிறது? அதுவும் தெரியவில்லை. கடம்பூர் மாளிகையில் அன்று கண்டறிந்த சதிச்செயலை விட பன்மடங்கு சதிச்செயலை பற்றி இன்று நேர்முகமாக அறிந்து கொள்ளப் போகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வகையில் பிரயோஜனகரமானதுதான். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? தன்னை உயிரோடு தப்பிச் செல்ல இவர்கள் விடுவார்களா? இவர்களோடு சேர்ந்து விடும்படி தன்னையும் கட்டாயப்படுத்துவார்கள்? மாட்டேன் என்று சொன்னால் பலியிடத்தான் பார்ப்பார்கள். ஒருவேளை மறுபடியும் நந்தினியின் தயவினால் பழுவூர் இளையராணியின் பெயரை ரவிதாசன் கூறியதும் அவர்களுடன் போகத்தான் இணங்கிவிட்டதை வந்தியத்தேவன் நினைத்து பார்த்தான். அது அவனுக்கே வியப்பை அளித்தது. மாயை என்றும் மோகம் என்றும் பெரியோர்கள் சொல்வது இதைத்தான் போலும். அவள் எவ்வளவு பயங்கரமான சதிச் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆயினும் அவளை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றால் அதை பயன்படுத்திக் கொள்ள அவன் மனத்தில் ஓர் ஆர்வம் எழுந்தது. அடக்க முடியாமல் தன்னை மீறி எழுந்தது. யோசித்து பார்ப்பதற்கு முன்னால் அவன் வாய் வருகிறேன் என்று பதில் சொல்லிவிட்டது. ஆனால் வேறு வழிதான் என்ன? ரவிதாசன் கூறியது போல இத்தனை பேருடன் தன்னந்தனியாக சண்டையிடுவது சாத்தியமில்லை. சிறிது அவகாசம் கிடைத்தால் தப்பிச் செல்வதற்கு ஏதேனும் ஒரு உபாயம் தென்பட்டாலும் தென்படலாம். அத்துடன் இந்த சதிகார கூட்டத்தை பற்றியும் இவர்களுடைய நோக்கங்களை பற்றியும் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். காஞ்சிக்கா போகிறாய், அங்கேதான் என்னோட முக்கிய சத்ரு இருக்கிறான் என்று அந்த சின்னஞ்சிறு குழந்தை மழலை மொழியில் கூறியது அடிக்கடி வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவன் யார்? அவனை சக்கரவர்த்தி என்று இவர்கள் அழைப்பதேன்? முக்கிய சத்ரு என்று அச்சிறுவன் யாரை குறிப்பிடுகிறான்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவனுடைய மனத்தில் பதில்களும் தோன்றிக் கொண்டிருந்தன. நினைக்க நினைக்க பயங்கரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. கடவுளே, இவற்றுக்கெல்லாம் முடிவு எப்போது? வெகு சீக்கிரத்தில் என்று அவனுக்குள் ஒரு குரல் சொல்லிற்று. அந்த அதிசய ஊர்வலம் போய்கொண்டே இருந்தது. வயல்கள், வாய்க்கால்கள், வரப்புகள், காடு மேடுகளைத் தாண்டி ஒரு கணமும் நிற்காமல் போய்கொண்டிருந்தது. கடைசியாக வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிய மண்ணி நதியையும் தாண்டி அப்பால் திருப்புறம்பயம் எல்லையை அடைந்தது. பள்ளிப்பனையைச் சுற்றிலும் மண்டியிருந்த காட்டுக்குள்ளும் பிரவேசித்தது. 100 வருஷங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு இப்போது பாழடைந்த காடு அடர்ந்திருந்த பள்ளிப்படை கோவிலை முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கிறோம். ஆழ்வார்க்கடியான் இங்கே ஒளிந்திருந்தான். ரவிதாசன் முதலியவர்களை அவர்களுடைய சதியை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டான். அதே இடத்துக்கு இப்போது வந்தியத்தேவனும் மற்றவர்களும் வந்து சேர்ந்தார்கள். பாழடைந்த பள்ளிப்படையின் ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக வந்தியத்தேவனையும் அவன் குதிரையையும் அழைத்து வந்தார்கள்.
1: அப்பனே, சற்று நீ இங்கேயே இரு. உன்னை கூப்பிட வேண்டிய சமயத்தில் கூப்பிடுகிறோம். தப்பித்துச் செல்லலாம் என்று கனவு காணாதே. பழக்கப்பட்டவர்களைத் தவிர வேறு யாரும் இக்காட்டுக்குள் வரவும் முடியாது, வெளியேறவும் முடியாது. அப்படி வெளியேற முயன்றால் நிச்சயம் உயிரை இழப்பாய் என்றான் ரவிதாசன்.
0: அப்படி நான் வழி கண்டுபிடித்து போக பார்த்தால் நீ மந்திரம் போட்டு கொன்று விடுவாய் இல்லையா மந்திரவாதி? என்று கூறி வந்தியத்தேவன் நகைத்தான்.
1: சிரி சிரி என்றாய் சிரி
0: என்று சொல்லி ரவிதாசனும் சிரித்தான். அந்த சமயம் பார்த்து எங்கேயோ தூரத்தில் நரி ஒன்று ஊளையிடத் தொடங்கியது. அதை கேட்டு பக்கத்தில் எங்கேயோ கோட்டான் ஒன்று முனகியது. வந்தியத்தேவனுடைய உடல் சிலிர்த்தது. குளிரினால் அல்ல, அடர்ந்த அந்த காட்டின் மத்தியில் வாடைக்காற்று பிரவேசிக்கவும் பயந்ததாக காணப்பட்டது. ஏன்? அங்கே மழை கூட அவ்வளவாக பெய்ததாக தெரியவில்லை. தரையில் சில இடங்களில் மட்டும் மழை துளிகள் சொட்டி ஈரமாயிருந்தது. காற்று இல்லாதபடியால் இறுக்கமாக இருந்தது. அங்கே வந்து சேர்வதற்குள் வந்தியத்தேவனுடைய அரைத்துணி உலர்ந்து போயிருந்தது. சுற்றி கட்டியிருந்த துணிச்சுருள் மட்டும் ஈரமாயிருந்தது. அதை எடுத்து விரித்து பக்கத்தில் கிடந்த பாறாங்கல்லின் மீது உலர்த்தினான். அதே கல்லின் ஒரு மூலையில்

0: வந்தியத்தேவன் உட்கார்ந்து பள்ளிப்படைச் சுவரின் மீது சாய்ந்து கொண்டான். அவனுக்கு காவலாக அருகில் ஒருவன் மட்டும் இருந்தான். சற்று தூரத்தில் காட்டின் மத்தியில் ஏற்பட்டிருந்த இடைவெளியில் அவனுடன் மற்றவர்கள் வட்ட வடிவமாக உட்கார்ந்திருந்தார்கள். பள்ளிப்படைக்கு உள்ளே இருந்து ஒருவன் பழைய சிம்மாசனம் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து போட்டான். அதில் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவனை உட்காரச் செய்தார்கள். தீவர்த்திகளில் இரண்டை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றவற்றை அணைத்து விட்டார்கள். அவ்விதம் தீவர்த்திகளை அணைத்த போது எழுந்த புகை நாலா புறமும் சூழ்ந்தது. ராணி இன்னும் வரலையே என்றான் ஒருவன்.
1: சமயம் பார்த்துத்தான் வரணும். இரண்டாவது ஜாமத்திலேதான் நானும் வரச் சொல்லியிருக்கிறேன். அதுவரையில் வழுதி குலத்து புகழ் மாலையை யாராவது பாடுங்கள் என்றான் சோமன் சாம்பவன்.
0: இடும்பன்காரி உடுக்கு ஒன்றை எடுத்து லேசாக அதை தட்டினான். தேவராளன் ஏதோ ஒரு பாட்டை பாடத் தொடங்கினான். வந்தியத்தேவன் தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான், கேட்டுக்கொண்டும் இருந்தான். வழுதி குலம் என்பது பாண்டிய குலம் என்று அவன் அறிந்திருக்கிறான். பாடல் ஏதோ ஒரு சோகப் பிரலாபமாக அவன் காதில் துணித்தது. உடுக்கின் நாதமும் சோகப் பாடலின் இசையும் அவன் உள்ளத்தில் ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்கின. பாடலில் சிற்சில வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன. அவற்றிலிருந்து அந்த இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் போரை பற்றிய வரலாறு அவன் நினைவுக்கு வந்தது. ஆம், அங்கேதான் வரகுண பாண்டியனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் 3 நாட்கள் கொடிய யுத்தம் நடந்தது. பல்லவனுக்கு துணையாக கங்க மன்னன் பிருத்திவிபதி வந்தான். அந்த போரில் மாண்ட லட்சக்கணக்கான வீரர்களைப் போல அந்த மகாவீரனும் இறந்து விழுந்தான். அவனுடைய ஞாபகமாக கட்டிய பள்ளிப்படை கோவில்தான் இப்போது சதிகாரர்கள் கூடும் இடமாக அமைந்திருக்கிறது. கங்க மன்னன் இறந்ததும் பல்லவர் படைகள் சிதறி ஓடத் தொடங்கின. பாண்டிய சைன்யத்தின் வெற்றி நிச்சயம் என்று தோன்றியது. இந்த சமயத்தில் சோழர் படைகள் பல்லவர்களின் உதவிக்கு வந்தன. அந்த படைக்கு தலைமை வகித்து திருமேனியில் 96 புன் சுமந்த விஜயாலய சோழன் வந்தான். 2 கால்களையும் முன்னமே இழந்திருந்த அந்த வீரப் பெருங்கிழவனை 4 பேர் தூக்கிக் கொண்டு வந்தார்கள். 2 கைகளிலும் 2 நெடிய வாள்களை ஏந்திக் கொண்டு அவன் பாண்டியர் சைன்யத்தில் புகுந்தான். 2 வாள்களையும் சக்கராகாரமாக சுழற்றிக் கொண்டே போனான். அவன் சென்ற இடங்களிலெல்லாம் இருபுறமும் பாண்டிய வீரர்களின் உயிரற்ற உடல்கள் மலைமலையாகக் குவிந்தன. சிதறி ஓடிய பல்லவ சேனா வீரர்கள் திரும்பி வரத் தொடங்கினார்கள்.
2: ஜன ஜன ஜன ஜனார்,
0: 10,000 வாள்கள் மாலை சூரியனின் மஞ்சள் வெயிலில் மின்னிக் கொண்டு வந்தன.
2: டன டன டன டனார்,
0: 10,000 வேல்கள் இன்னொரு பக்கத்திலிருந்து ஒளிவீசி பாய்ந்து வந்தன. வாள்களும் வேல்களும் மோதின. 1,000 10,000 தலைகள் நாலா புறமும் உருண்டன. 1,000 10,000 உயிரற்ற உடல்கள் விழுந்தன. குதிரைகள் கனைத்துக் கொண்டே செத்து விழுந்தன. பிளீங், யானைகள் புளிரிக் கொண்டே மாண்டு விழுந்தன. இரத்த வெள்ளத்தில் செத்த மனிதர்கள் மிருகங்கள் உடல்கள் மிதந்தன. 20,000 கொட்டைப்பருந்துகள் வட்டமிட்டு பறந்து வானத்தை மூடி மறைத்தன. 30,000 நரிகள் ஊளையிட்டுக் கொண்டு ஓடி வந்து போர்க்களத்தை சூழ்ந்து கொண்டன. ஐயோ என்று 50,000 ஓலக்குரல்கள் ஒன்றாய் சேர்ந்து எழுந்தன. விடாதே, பிடி, துரத்து, வெட்டு, குத்து, இவ்விதம் 100,000 குரல்கள் முழங்கின. 10,000 ஜெயபேரிகைகள் அதம் மதம் மதம் என்று சப்தித்தன. 20,000 வெற்றி சங்கங்கள் பூம் பூம் பூம் என்று ஒலித்தன. ஹா ஹா ஹா ஹா என்று 60,000 பேய்கள் சிரித்தன. வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கண் விழித்தான். நாலாபுறமும் பார்த்து விழித்தான். பள்ளிப்படைச் சுவரில் சாய்ந்தபடியே சிறிது நேரம் தான் கண்ணயர்ந்து விட்டதாக அறிந்து கொண்டான். அந்த அரை தூக்கத்தில் கண்ட பயங்கரமான கனவை மறுபடி நினைத்து பார்த்தான்.
3: கனவுதானா அது?
0: இல்லை இல்லை, உடுக்கின் முழக்கத்துக்கு இணங்க தேவராளன் பாடிய பாடலில் போர்க்களத்தைப் பற்றிச் செய்த வர்ணனைதான். அப்படி அவன் மனக்கண் முன் தோன்றியிருக்க வேண்டும்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: நேர்களே, கோடிக்கரையில தாழைப்புதர் மறைவில் பூங்குழலி மூச்சை பிடிச்சுக்கிட்டு நின்றபடி ரவிதாசனும் நந்தினியும் மெல்லிய குரலில் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட காட்சியை நினைவுபடுத்திப்போம். ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார்? ஏதாவது செய்தி உண்டா?
6: எந்த சக்கரவர்த்தியை பற்றி கேட்கிறாய்?
5: நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது. நமது சக்கரவர்த்தியை பற்றித்தான் கேட்கிறேன். சௌக்கியமாக இருப்பதாக

0: நாளைக்கு முன்பு செய்தி கிடைத்தது. ஆஹா, எத்தனை நாள் ஆயிற்று பார்த்து. சரி, இந்த சக்கரவர்த்தி எப்படிப்பட்டவர் பாருங்க. வந்தியத்தேவன் கேட்டான், இருட்டில் தனியாக இருக்க உனக்கு பயமா இல்லையா? பயம் என்ன, தினந்தினம் இந்த மாதிரி தானே இருக்கிறேன். புலிக்கு கூட பயம் இல்லையா? அம்மாவுக்குத்தான் பயம். நான் மீன், புலியை விழுங்கி விடுவேன். ஆமாங்க, சோழ புலியையே முழுங்கக்கூடிய பாண்டிய மீன். ராணி இன்னும் வரலையேன்னு ஒருத்தன் கேட்டான் அல்லவா, அதுக்கு சோமன் சாம்பவன், ஆமாம், கொள்ளிடக்கரையில் இடும்பன் காரியுடன் இணைஞ்சு திருப்புறம்பயம் பள்ளிப்படைக்கு வந்தானே, அவன் சொல்கிறான், சமயம் பார்த்து தானே வரணும். இரண்டாவது ஜாமத்தில் தான் நானும் வர சொல்லியிருக்கேன். இரவின் இரண்டாம் ஜாமம் 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை. சரி, நானும்னு சொல்கிறான். அந்த கும்பலில் இவனும் பெரிய ஆள் போலும். வழுதி பண்டை காலத்தில் பாண்டியர் 5 பெரும் பிரிவினராக இருந்தாங்க. தென்னவர், கவிரியர், வழுதியர், செழியர், மாரர். இதனால் பஞ்சவருங்கிற பொதுப்பெயர் பாண்டியருக்கு உண்டு. பிரலாபம், புலம்பல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் திருப்புறம்பய போரை பற்றி ஆசிரியர் அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டு வர்றார். இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த போர். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருவள நல்லூர் என்ற ஊரில் நடந்த போரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இத்தருணத்தில் பொருத்தமாயிருக்கும். காரணம், உடுக்கின் நாதமும் சோக பாடலின் இசையும் சேர்ந்து திருப்புறம்பய போர்க்கள காட்சிகளை தோற்றுவித்தமை போல பெருவள நல்லூர் போர்க்காட்சிகளை கூரம் பட்டயம் வர்ணிக்குது. பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே நடந்த இந்த போரில் கணக்கற்ற வீரரும் யானைகளும் குதிரைகளும் போன போது எழுந்த புழுதி சூரியனையே மறைச்சிட்டு தான். யானைகளின் அசைவு கார் மேகங்களைப் போலவும், வாட்களின் ஒளி மின்னலைப் போலவும், முரசொலி இடி முழக்கம் போலவும் இருந்தனவா? இந்த மாதிரியான வர்ணனைகள் போரின் கொடுமையை சுட்டி காட்டுறதா அமைஞ்சா நல்லது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: மூன்று விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வித்யாசாகர் இசையில் ஹரிகரனும் சாதனா சர்கம் பாடிய பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்து கேட்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

நேரம் 9:21. கேட்டுட்ருக்கிய 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டம். பரத்வாஜ் இசையில், வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் ஜெமினி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்.

9:27 கேரளியின் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்னென்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வசீகரா திரைப்படத்திலிருந்து எஸ் ராஜ்குமார் இசில் பாவிஜய் வரிகளில் ஸ்ரீனிவாசும் மகாலட்சுமியும் பாடிய பாடல். இணைந்து கேட்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்னென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழகம். மடங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். சிற்பியின் இசையில் ரா ரவிசங்கருடைய வரிகளில் ஹரிஹரன் குரலில் உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்.

9:37 என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பா விஜய் வரிகளில் உன்னி கிருஷ்ணன், குரலில் பரசுராம் ராதா அவர்களினுடைய இசையில். பாடல் கேட்க போறோம் 5-star திரைப்படத்திலிருந்து. இணைந்து கேட்போம் 102.3 வித் பாரதி தமிழ்ப்பம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 9:41. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசில் பாவஜெய் அவர்களில் உன் நிகழ்ச்சியும் பாம்பு ஜெயஸ்ரீயும் பாடிய

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. வித்யாசாகர் இசையில் யோக பாரதி வரிகளில் மது பாலகிருஷ்ணன் குரலில் அந்த பாடலை கேட்க போறோம். இனி கேட்போம் 102.3 பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 9:52. என் இனிய பொன்னிலாவின் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்களுக்காக காத்திருக்கிறீர்கள். ராஜாவின் இசையில் பழனி பாரதி வரிகளில், ஸ்ரீராம் பார்த்த சாரதி குரலில், பிதாமகன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் ஜெயச்சந்திரனும் ஜானகியும் பாடிய பாடல். இந்த பாடலை கோவை மாவட்டம் புதூரிலிருந்து சிவசுப்பிரமணியம் கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் குரலில் முத்து திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை தியாகராயபுரத்திலிருந்து சுதர்சன் கேட்டிருக்கார். அவருக்காக இந்த பாடலை நீங்கள் கேட்போம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:12. நீங்க கேட்டுட்டீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து காத்திருக்கீங்க. இளையராஜாவின் இசை வைரமுத்துவரில் எஸ் ஜானகி குரலில் இந்த பாடலை மாரி செல்வம் ஹபிபி கடையநல்லூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல்

நேரம் 10:17. கேட்டுட்டிருக்கிய 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றிடம் முழுமையான கொண்டாட்டம். தேவாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவும் பாடிய பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கேன். இந்த பாடலை மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன், காவியா, பத்மபிரியா தேவி இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல்

0: Kill.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழகம் மனங்களில் என்றிடம் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விஜய் ஆண்டனியின் இசையில் பி வி பிரசாந்துடைய வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்ரீசரன் மேகா குழுவினர் பாடிய பாடல் காதலில் விழுந்தேன். திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு ஐயப்பன் தாங்கிலிருந்து பழனி பாரதி இந்த பாடலை கேட்டிருக்கார். அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். இந்த பாடலை பாலு முடிச்சூர்ல இருந்து கேட்டிருக்காருங்க. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ்ப்பம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் நாம் முத்துக்குமார் வருகிறேன். ஸ்ரேயா கோஷல் குரலில் இந்த பாடலை அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், நிஷா, ராகுல், ஹரிணி.

நேரம் 10:37. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க கங்கை அமரனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனும் இளையராஜும் இசையமைத்த பாடல். எஸ் ஜானகி குரலில் கேட்க போறீங்க. இந்த பாடலை மீரா விஜய் நிகழ்ச்சியில் கேட்டிருக்காங்க மயிலாப்பூர்லேருந்து. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலைக்கோடு.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை. திரைப்படத்திலிருந்து வெளியே ராஜாவின் இசை வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். புரஷை வாக்கம் ஏமி தெருவிலிருந்து அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித் இவங்க எல்லாரும் இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல்.
1: இளைய நிலா பொழிகிறதே

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகளில் மலேசியா வாசுதேவன் குரலில். தர்ம யுத்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. காட்டு பாக்கத்துல இருந்து வினோத் இந்த பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சி நிறைவு பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரையில் எஸ் பி பாலசுப்ரமணியும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. மூர்த்தி தியாகராய நகர்லேருந்து இந்த பாடலை கேட்டிருக்காருங்க. அதற்கு அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரையில் மலேசியா வாசியும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் தூரல் என்ன போச்சு திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. வேப்பம்பட்டிலிருந்து ராகேஷ் பிரபாவதி கேட்டிருக்காங்க. உங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இரண்டு மூன்று தான். மீண்டும் ஒரு இணையதருணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: நேரம் 11:01 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான மெல்லிசை பாடல்களை தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போகிறோம். இந்த வரிசையில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காது.

பருத்தி வீரன் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை நிறைவு கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் குழுவினர் குரலில், உமாதேவி வரிகளில், கோவிந்த் வசந்தா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

11:16 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மயக்கம் தரக்கூடிய அந்த பாடல்களை நம்ம வரிசையா மெல்லிசை பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக கே குரல்ல நா முத்துக்குமார் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைவாக கேட்ட பாடல் காலா திரைப்படத்திற்காக. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து மெல்லிசை பாடல்கள், அருமையான பாடல்கள் உங்களுக்காக. அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக, யுவன் சங்கர் ராஜா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி குரலில் தனுஷ் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:44 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் பா விஜயின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:54 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். எஸ், நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிற நேயர்களுக்கும் ஃபேஸ்புக் மூலமா நம்மளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது மன்னன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நள்ளிரவு 12 மணி முதல் இடைவிடாத பாடல்கள், காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என அடுத்தடுத்து பாடல் விருந்து படைக்க காத்திருக்கின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

காடு வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவின் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய், கையோடு வைத்திருந்தாய்.

0: அள்ளி தெளிக்கையிலே.
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நான் ஒருத்தர் மாதிரி பேசுறேன், அதை யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஓங்க குழந்தைங்களோ ஓங்க. இந்த பஞ்சு முட்டோட வரலாறு சொல்றேன். நீங்க இந்த பஞ்சு முட்டை சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லா படிக்க தோணும், நல்லா விளையாட தோணும், உங்க பெத்தவங்க தாய் தந்தை எல்லாம் காப்பாத்து தோணும். அதுக்கு நீங்க சாப்பிட வேண்டியது இந்த பஞ்சு முட்டா. அடுத்தது சொல்றேன்,
1: இந்த பஞ்சு முட்டோட மகிமை அது உங்களுக்கு தெரியாது. அது தெரியணும்னா நீங்க கண்டிப்பா அதை சாப்பிட்டு தாகணும். ஐ மீன் யூ ஹேவ் டு ஈட் இட். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நல்லது செய்ய தோணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக மீரா திரைப்படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில், அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி வரிகளில், எஸ் பி வெங்கட்ராமன் இசையில்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரலில் வாலியின் வரிகளில் ஸ்ரீ அவர்களின் இசையில்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று வள்ளலார் நகர் யூ இ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். முதலில் கிரிப்ரியம், ராகம் கதனகுதூகலம், ஆதித்தாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யுஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுப்பிரபாதம்.

தெய்வீக ராகத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:29. அடுத்ததாக ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் கேட்கலாம்.